0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:00.

0: அனைவருக்கும் அனைத்து சங்கடங்கள் நீங்கி சகல நன்மைகளும் வந்து சேரும் இனிய நாளாக இந்நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை இசை பாமாலைகளால் தொடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

கணபதியை போற்றி வளம் வந்த பாடல் இது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. உளந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடல். இசை டி பி ராமச்சந்திரன்.

அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிலையத்தில் நேரம் 6:11:10. உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே வீரமணி பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசை MS விஸ்வநாதன்.

அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்த ஏவி ரமணன் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை ராமானுஜம்.

உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக.

நிகழ்ச்சியில் தொடர்ந்த டாக்டர் சீர்காழிஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல் இது. வெம்பத்தூரர் கிருஷ்ணன் இயற்றிய பாடல், இசை எம். ரங்காராவ்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. புன்னகையோடு இருப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை பாடியுள்ளனர் தேரெழுந்தூர் சகோதரிகள் ஆர் மதுரம், ஆர் கமலா. எம் ஏ வரதராஜன் இயற்றிய பாடல். இசை சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வாழ்க்கை எனும் படகில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்கிறது பைபிள் வசனம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜிக்கி பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா? நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக. அப்பொழுது யாருக்கும் உமக்கும் இடையே பகமை இருந்ததோ அவர் உற்ற நண்பர் போல் ஆகிவிடுவார் என்கிறது குர்ஆன் வசனம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் எம் யூசுப் பாடிய பாடல் இது. கவிஞர் நாகூர் சலீம் இயற்றிய பாடல். இசை டி கே ராமமூர்த்தி.

நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கே நம்ம நேயர்கள் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 போய் பார்த்துடலாம். இங்கே மயிலை பட்டாபி அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தேனி ஹரிராம் அவங்களும் காலை வணக்கம், இறையருள் போற்றி நிறையருள் பெற்றிட பொருள் மிகும் பாமாலையை அருள்மணி மாலையை வழங்கிடும் பண்பலைக்கும் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம்ல இருந்து சிறுகாழிப்புத்தூர் மாரிபாண்டியன் மீனா தர்ஷினி சிறுகாழி அபி சுபி இவங்கெல்லாம். மேலும் மேலப்பீடு தயாளன் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் பிரபாகரன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறையாற்றல் பெருங்கருணையால் இன்றைய நாள் அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பர்வதவர்தினி பன்னீர்செல்வம் ரமா சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அன்புராணி அழகான அன்பான அற்புதமான காலை வணக்கம் கணபதி பாடல் இனிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கும்பகோணம் குமரன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் சின்னராஜி புண்ணியமன்மேடு வன்னை கணேசன் மந்திரமூர்த்தி ஆச்சாரி கமலாவரதன் முகமது மியான் மற்றும் மதுரை சு சண்முக சுந்தரம் மணிகண்டன் தென்பொன்புடியிலிருந்து முரளிதரர் அண்ட் பாரிவாக்கம்ல இருந்து அமிர்தராயன் ஆண்டிமடம் கார்த்திக்

0: எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
2: தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். RSS அமைப்பின் 100-ஆண்டு கால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100-ஆண்டு கால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லக்ஷ்மணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு

0: விக்னேஷ், டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 30 நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும், துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024 வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே

வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

16/9/2026 புதன்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகா ஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில நாம இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஓசோன் படல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் மற்றும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த நாள், இதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நேயர்களோட தொகுப்பு நரேன்குமார். 11:00 என்றும் இனியவை 1950-60 வெளிவந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 80-90 வளம் வந்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வரிசையில் இன்று சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6:00 முதல் 6:30 வரை பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரை கானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:00 நீ கூறினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும், நள்ளிரவு 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00

இன்னிசை இரவு அதிகாலை 4 மணிக்கு திரையிசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு அருள்மணி மாலையில் தெய்வீகராகும். 6 மணிக்கு அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேர்கள் இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7:00. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வியுறும், ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். முயற்சிக்க தயங்காதீர்கள். இந்த அற்புதமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லி வலம் வரும் பாடல்

எலக்ஷன் இந்த திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியிருந்தாங்க. யுகபாரதி இயற்றிய பாடல், இசை கோவிந்த் வசந்தா. சரி, இன்றைய நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்று செப்டம்பர் 16, இன்டர்நேஷனல் டே ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர், ஓசோன் படல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம். இதை பற்றின தகவல்களை நமக்காக வழங்குறாரு ஆர்ஜே பீட்டர்.

வணக்கம் அன்பான நேயர்களே, நம்மை சுற்றி காற்று இருக்கு, தண்ணீர் இருக்கு, சூரிய ஒளி இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவசம் இருக்கு, அதுதான் ஓசோன் படலம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படின்னா ஓசோன் படலம் நமக்கு என்ன செய்கிறது? சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்காமல் தடுத்து மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கிறது. நல்ல செய்தி என்ன தெரியுமா நேயர்களே? உலக நாடுகள் ஒன்றிணைந்து எடுத்த நடவடிக்கைகளால் ஓசோன் படலம் மீண்டும் மெதுவாக மீண்டு வருகிறது. அதனால் ஓசோனை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கூட. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துவது, தேவையில்லாமல் மின்சாரத்தை வீணாக்காமல் இருப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மற்றவர்களிடம் ஏற்படுத்துவது போன்ற சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நேர்களே, ஓசோனை காப்போம், பூமியை காப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம். இன்றைய ஓசோன் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். நமக்காக மட்டுமல்ல, நம்மை தொடர்ந்து வரப்போகும் தலைமுறைக்காகவும் இந்த பூமியை பாதுகாப்போம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நம்மள பலருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், மன சோர்வு, பதற்றம், இதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையுமே தூக்கி தூர போடுற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதுதான் ட்ராவல். ஸோ இந்த பயணங்கள் கொடுக்குற அனுபவங்கள் ரொம்பவே அற்புதமானது. உடல் நோய் முதல் மனநோய் வரைக்கும் குணப்படுத்துகிற சக்தி இந்த ட்ராவலுக்கு இருக்கு. ஸோ மனசு மூட் அவுட்டாக இருக்கும்போது ஒரு சில கிலோமீட்டர் பயணம் கூட மனசை உற்சாகப்படுத்தும். உலகத்தில் சக்ஸஸ் ஆன பர்சன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அதுதான் ட்ராவல். ஸோ டெய்லி ஒரே இடத்துல ஒரே ரொட்டீனில் இருக்கும்போது பிரெயின் வந்து ஒரு மென்டல் லூப்புக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிடுமா? ஸோ அது நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய அந்த தாட்ஸையே வரவிடாதான். அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராவல் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன பயணம் மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எங்கேயாவது பயணம் போயிட்டு வந்தது அப்படின்னா மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாக நம்மளுக்கு யோசிக்க வைக்குமா? அப்போது நீங்கள் ரெடி தானே?

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 1 மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 நாள் பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்கு

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3000 ரூபாயை 6000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசர கால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 நேரிட்ட பெருவள்ளத்தில் சிக்கி இதுவரை 5,000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
2: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
3: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
4: இன்றைய நாளில் மற்றொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பிறந்த நாள். அவரை பற்றின தகவல்களை நமக்காக தராங்க ஆர்ஜே அனுராதா.

இசை என்பது காதுகளுக்கு மட்டும் இனிமை தருவது அல்ல, அது மனதை தொட்டு ஆன்மாவை வருடக்கூடிய ஒரு அற்புதமான மொழி. அந்த இசை மொழியை தனது குரலால் உலகம் முழுவதும் கொண்டு சென்ற ஒரு மகத்தான கலைஞர் இசையரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஆம், தன் குரலால் உலகை வென்ற இசையரசி டாக்டர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 1916 செப்டம்பர் மாதம் 16 மதுரையில் பிறந்தவர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சிறு வயதிலேயே இசையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வமும் இயற்கையான குரல் வளமும் அவரை மிகச்சிறந்த கர்நாடக இசை கலைஞராக உருவாக்கியது. அவருடைய குரலில் ஒரு தனி இனிமை இருந்தது. அவர் பாடும்போது அது வெறும் பாடலாக இருக்காது, பக்தி, உணர்வு, தூய்மை இவை அனைத்தும் கலந்த ஒரு ஆன்மீக அனுபவமாகவே இருக்கும். காற்றினிலே வரும் கீதம், குறையொன்றுமில்லை, பஜகோவிந்தம், விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற பாடல்கள் தலைமுறைகள் கடந்தும் இன்றும் மக்களின் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. திரைப்படத்திலும் தனது தனித்துவமான குரலால் முத்திரை பதித்தவர் டாக்டர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. மீரா திரைப்படத்தில் அவர் பாடிய பாடல்களும் அவரது நடிப்பும் அவரை இந்தியா முழுவதும் அறிய செய்தன. அவரது இசை இந்திய எல்லைகளை கடந்து உலக அரங்கிலும் ஒலித்தது. ஐக்கிய நாடுகள் சபையிலும் அவர் இசை நிகழ்ச்சி வழங்கிய பெருமை பெற்றவர். அவரது கலைப்பணிக்காக பாரத ரத்னா, ராமன் மகசாசி விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் அவரை தேடி வந்தன. விருதுகள் இவரால் பெருமை பெற்றன என்று கூட கூறலாம். ஆனால் இத்தனை பெருமைகளுக்கு பிறகும் அவருடைய இசையில் இருந்த அந்த பணிவு மாறவே இல்லை. டாக்டர் எம்.எஸ். சுப்புலட்சுமி என்ற பெயரை சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஒரு குரல் மட்டுமல்ல, ஒரு காலத்தின் இசை மரபு, ஒரு தலைமுறையின் பக்தி உணர்வு, ஒரு இந்திய பெண்மணியின் உலக சாதனை. அவரது குரல் நின்றுவிட்டாலும் அவர் பாடிய பாடல்கள் நின்றுவிடவில்லை, இன்றும் ஒலிக்கிறது இனிமையாக, இதமாக, என்றென்றும் நம்மோடு. அதுதான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குரலின் மாயம். அப்படிப்பட்ட இசை மேதையின் இனிய குரலை நாம் என்றென்றும் கேட்டு ரசிப்போம், இசையுடன் இணைந்திருப்போம். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் சிறப்பு அவருடைய குரலில் மட்டுமல்ல, அவருடைய இசை அணுகுமுறையிலும் வாழ்க்கை முறையிலும் இருந்தது. அவர் பாடிய போது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கேட்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். அதனால்தான் அவருடைய பாடல்கள் இசையை ஆழமாக அறிந்தவர்களையும் சாதாரணமாக இசையை கேட்பவர்களையும் ஒரே மாதிரி கவர்ந்தன. குறிப்பாக தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் அவர் பாடியிருக்கிறார். இதன் மூலம் கர்நாடக இசையை பல்வேறு மொழி பேசும் மக்களிடம் கொண்டு சென்ற பெருமையும் அவருக்கு உண்டு. அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம், இசையை அவர் புகழுக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை, சேவைக்காகவும் பயன்படுத்தினார். பல்வேறு நற்பணி நிகழ்ச்சிகளில் பாடி கிடைத்த வருமானத்தை சமூக நலனுக்காக வழங்கியிருக்கிறார். அதனால்தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு சிறந்த பாடகி என்பதை கடந்து இசையின் மூலம் அன்பையும் பக்தியையும் மனித நேயத்தையும் பகிர்ந்த ஒரு மகத்தான கலைஞர் என்று இன்றும் நினைவு கூறப்படுகிறார். அவருடைய

குரல் காலத்தை கடந்தது, அவருடைய இசை தலைமுறைகளை கடந்தது. அதனால்தான் இன்று கூட எம் எஸ் சுப்புலட்சுமி என்ற பெயர் கேட்டவுடன் நம் மனதில் முதலில் ஒலிப்பது இசையின் இனிமை, என்றும் நம்மோடு இருக்கும் அவரின் இசையின் மகிமை.

0: தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க. அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
4: நம்மளோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்ன க்வெஸ்டின் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி ஒரு நபர் தினமும் எவ்வளவு கிராமிற்கு குறைவாக உப்பு உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். ஸோ டெய்லி நம்ம வந்து எவ்வளோ கிராம் வந்து உப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து க்வெஸ்டின். ஸோ இதற்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய Facebook பேஜில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சாமி. இந்த திரைப்படத்தில் இருந்து அனுராக் குல்கர்னி அண்ட் தாரணி ஹரிஹரன் பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் எழுதின பாடல், இசை பாலாஜி ஸ்ரீராம்.

நூறு சாமி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போ நிலையத்தில் நேரம் 7:36:45. ஸோ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதாவது மனச்சோர்வு, மன அழுத்தம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது தூக்கி தூரம் போடுற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி இன்னும் சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மலைப்பகுதிகளில் இந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது உடலுக்கு வந்து ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மாரடைப்பு வர்றது 30% குறைவதாகவும் மாறா நினைவு திறன் அதிகரிக்கிறதாகவும் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ பயணம் நமக்கு புதிய சிந்தனைகளை ஏற்படுத்துது. உடம்புக்கும் மனசுக்கும் இந்த ரெண்டுமே வந்து உடம்பு மனசும் ஒரு நிலையில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் புதிய புதிய சிந்தனைகள்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஒருநிலைப்படுத்துதல தான் இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு தருது. பயணம் மனித வாழ்வோட ஆசிர்வாதம். உலகத்தையும் நம்மையும் சுய ஆய்வு செய்ய பயணம் உதவுது. ஸோ அதனால் அப்பப்போ நம்மளை நாமே ரீசார்ஜ் செய்துக்கவும், புத்துணர்வு அடையவும், அனுபவங்களை பெறத்துக்கும் நாம் கண்டிப்பாக பயணம் செய்யணும். பயணம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லைங்க. உள்ளூர் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ கூட அப்படியே ஜன்னல் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் பயணித்தாலே போதும், அந்த சுகம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து டிராகன் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சே பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் எழுதின பாடல், இசை லியோன் ஜேம்ஸ்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஆல்ரெடி ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த க்வெஸ்டினை வந்து ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன க்வெஸ்டின் அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை சொல்லிடலாம். உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி ஒரு நபர் தினமும் எவ்வளவு கிராமிற்கும் குறைவாகவே உப்பு உட்கொள்ள வேண்டும். இது

அந்த க்வெஸ்டின் இதற்கான ஆன்சரை நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் வந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த திரைப்படத்தில் இருந்து மால்வி சுந்தரேசன் பாடியிருக்காங்க. மோகன்ராஜன் எழுதின பாடல், இசை நிவாஸ் கே பிரசன்னா.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக், அதுக்கு மிகப்பெரிய ஒரு

0: எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடுறாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: ஸோ இன்னைக்கு நாம கேட்ட க்வெஸ்சனுக்கான பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம்னா, உலக சுகாதார நிறுவனத்தோட பரிந்துரைப்படி ஒரு நபர் தினமும் எவ்வளவு கிராமுக்கும் குறைவாக அந்த உப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தோம். ஸோ அதற்கான பதிலை நம்மளுடைய நேயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம பார்த்துடலாம். பழனி கவிதா பாப்பாரப்பட்டி அவங்க வந்து நிகழ்ச்சி வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர் வந்து பதில் வந்து 5 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலை பதிவிட்டிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே வந்து 5 கிராம் அப்படின்னு சரியான பதில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு யார் யார் வந்து அந்த பதில் சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானில் இருந்து, அப்புறம் பூவளப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ப்ரோக்ராமும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கலை துரைராஜன் அண்ட் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கின திரைப்பட பாடல்கள் தகவல்கள் மிக மிக அருமை, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரையும் பதிவிட்டிருக்காங்க 5 கிராம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து நிகழ்ச்சி சேவைகள் சிறந்த ஊக்குவிப்பு தருகிறது, ஆம் கானம் தகவல்கள் அனைத்தும் ஆசிர வைக்கிறது, பதில் வந்து 5 கிராமுக்கு கீழாகவே உப்பை தினசரி உட்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க அண்ட் கீதா ராஜகோபாலன், சிவன் அருண் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. பத்மா சவுந்தரராஜன், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் உலக நிறுவனத்தின் அதாவது WHO அதோடைய பரிந்துரைப்படி ஒரு ஆரோக்கியமான நபர் தினமும் 5 கிராமுக்கும் குறைவாகவே வந்து அதாவது கிட்டத்தட்ட 1 தேக்கரண்டி அந்த உப்பு தான் வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அண்ட் மாலினி தேவி அருணாச்சலம், அப்புறம் குணாலன் அண்ணாமலை பண்ணைபுரம்ல இருந்து மணிகண்டன் இவங்களும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. மேலும் ராஜபாளையம்ல இருந்து பிரபு வீரா, பிரபாகரன் அவங்களும் வந்து பயணங்களினால் நமக்கு ஏற்படுற நன்மைகளையும் மூளை நினைவாற்றல் திறனில் ஏற்படுற மாற்றங்களையும் நமக்கு ஏற்படுற மனச்சோர்வுக்கும் கவலைகளுக்கும் பயணங்கள் எப்படி மாற்றத்தை கொடுத்து மனத்திற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தருது அப்படிங்கிறத தெளிவாக கூறியவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்ட் பால ஜெயச்சந்தர் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிராமுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 கிராமுக்குள்ளே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று பிறந்த நாள் காலம் எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்க பற்றின சிறப்புரை வந்து அருமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜெயவேல் கள்ளத்தூர் அவங்க, அப்புறம் ஆரணி பாப்பாண்டி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, ஆண்டி மேடம் கார்த்திகேயன், மீரா வெங்கட்ராமன், பிரமீலா தமிழ்செல்வன், நடராஜன் சுப்பையா அவங்களும் நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராம் அவங்க, ரமா அன்புராணி, பொன்னியம்மன் மேடவண்ணி, கணேசன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, வீரதுரை, சென்னை சிங்க சிவராமன், ரெட்டில் சயாத் பாஷா, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெய்சீலன் எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ வந்து அதிகமான உப்பு எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் உருவாகுது. உயர் ரத்த அழுத்தமெல்லாம் அதிக உப்பு எடுத்துக்கிறது மூலமாக தான் உருவாகுது. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு நாளைக்கு ஒரு நபர் 5 கிராம் உப்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 7-8 கிராம் வரைக்கும் நாம் வந்து உப்பு எடுத்துக்கிறோமா, அதாவது WHO பரிந்துரையை விட அதிகமாக 2 அல்லது 3 கிராம் உப்பு வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ உப்பு குறைக்கிறதன் மூலம் 7% இதய நோய் இறப்பு குறையும், 10% பக்கவாதத்தின் மூலம் ஏற்படும் இறப்பு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாமும் அளவா உப்பை சாப்பிடலாம். சரி, நிகழ்ச்சியோட நிறைவா இப்ப நாம ஒரு பாடல் கேட்கலாம். இது வித்தைக்காரன் திரைப்படத்திற்காக.

பிரபாகரன் பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதின பாடல், இசை விபிஆர். நேர்களை மீண்டும் 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நமக்காக தொகுத்து தர வந்திருக்காங்க ஷாலினி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம், 100.4

வேலூர் 100.1 திருப்பத்தூர் அலைவரிசையிலும் கேட்கலாம். தூரம் எதுவாக இருந்தாலும் நெஞ்சங்களை இணைக்கும் இசைப்பாலமாக நேயர்களின் பெயர்களோடு உங்கள் மனம் கேட்ட பாடல்கள் மலர வரும் நேரம் இது.

எவ்வளவு முயன்று மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பென ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்லுங்கள். சிரிப்பை முகத்தில் வைத்துக் கொள்வோம். நமக்கு ஏற்பட்ட வலிகளை இறைவனிடம் விட்டுவிடுவோம். வாழ்க்கை இன்னும் அழகாகும் என்ற சிந்தனை வரிகளை சொல்லி வரக்கூடிய 2 மணி நேரம் ஷோவை ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது ஷாலினி. கடிதங்களின் உணர்வுகளுக்கு இசையாக உயிர் கொடுக்க நேயர்களின் விரும்பி கேட்ட பாடல்களை அவரவர் பெயர்களோடு காற்றலைகளில் ஒலி உலாவரும் நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. நிகழ்ச்சியில நேயர் கேட்ட முதல் திரைப்பட பாடல் எந்த பாடல்ல எந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற போகுது அப்படின்னா, இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து இதயா இதயான்ற பாடல் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் குள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், நெல்லை மூலக்கரைப்பட்டி, ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டையன் கவுண்டன் பாளையத்திலிருந்து எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, நெல்லை சந்திப்பு, மாலா, சித்ரா, சதாசிவம், இவர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்க்காகவும் இதய முரளி திரைப்படத்தில இருந்து விவேகாவுடைய கற்பனை வரிகளுக்கு தமன் இசையில் விஷால் பாடின பாடல் இது.

0: நேரம் காலை 8:07 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களின் அன்பு பெயர்களோடு அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இடம்பெறக்கூடிய திரைப்பட பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் சென்னை அம்பத்தூர் ராணி, திருவல்லிக்கேணி சந்திப்பு, ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி கவிஞர் செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னிதி கோபால் சிங், ஹோச்சாக்கேட் தாலுக்கா நாராயணகே கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்கியா, ஹர்ஷா, இவங்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்காகவும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து சீன் ரூலுடன் இசையமைத்து சைந்தபியோடு சேர்ந்து பாடின பாடல் மோகன்ராஜுடைய கற்பனை வரிகளில் கேட்டலாம் பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக.
1: கண்மொழியால் பேசடி என்

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேயர்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்ட பாடல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 8:13. அடுத்த நேயர் கேட்ட பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஐயோ காதல் என்ற பாடலை கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட நேயர்கள் புண்ணியம்மன் மேடு, வன்னேகணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில், கன்ஸ்ரீ ராமுலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவள்ளி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷியாமேஸ்வர், திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்காதேவி, தன்வி, விஷ்வா, இவர்களுக்காக வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஐயோ காதலி பாடல் கேட்டலாம். சீன்ரோடன் இசையமைத்து விஜயநாராயணியோட சேர்ந்து பாடின பாடல், மோகன்ராஜனுடைய கற்பனை வரிகளில் பாடல் இது வித் லவ் திரைப்படம்.

நேரம் காலை 8:18. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்ட நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கெஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, பூந்தண்டலம் புண்ணியக்குடி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து பேசாமல் பேசுகின்ற பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலை கேட்டலாம். நா முத்துக்குமாருடைய கற்பனைக்கு விஷால் மிஸ்ரா அவங்க இசையமைத்து கார்த்திக் பாடின பாடல் இது தேவி திரைப்படத்திற்காக.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வெள்ளிக்கிழமை 8:00 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 8:25. நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அடுத்த பாடல் கருப்பன் திரைப்படத்திலிருந்து முறுக்கு மீசன்ற பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆசிபா, ஜெரினா, தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், பெட்ரிகுஜோ, குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், வேளாக்குடி ராமனா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரைச்செல்வி, காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்வா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்காகவும் கருப்பன் திரைப்படத்திற்கான பாடலை கேட்டலாம். டி இம்மான் மியூசிக்ல யுகபாரதியுடைய கற்பனை வரிகளுக்கு திவாகர் அனிதா வெங்கட் பாடின பாடல் இது.

0: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் காலை 8:30. கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்ட பாடலை, அவரவர் விருப்ப பெயர்களோடு அவரவர் விரும்பி கேட்ட பாடலை உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்கு மல்லிப்பூ.

வச்சு வச்சு அன்ற பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜா ராஜ்குமார், ராமமூர்த்தி ஆறுமுகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா.

சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம். இவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்க்காகவும் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரகமானுடைய மியூசிக்ல தாமரையுடைய கற்பனைக்கு மதுஸ்ரீ பாடின பாடல் இது.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து மோனிகான்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, பிஷ்வா, ஆர்த்தி, வருண், புழல்லிருந்து ஓம் பிரகாஷ், கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, ஆவடி ரவிச்சந்திரன், போரூர் மௌலிவாக்கம், முருகவதி, ஓக்கியம் துரைப்பாக்கம், கண்ணகி நகர், ஷாஜகான். உங்களுக்காகவும் கேட்டிருக்கிற இளநேயக்காகவும் கூலி திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்திரன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் இஞ்சி இடுப்புலகை திரைப்படத்திற்காக மெல்ல மெல்ல என்ற பாடலை தான் கேட்க போகிறோம். பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி, வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா.

இவர்களுக்காக இன்றி இடிப்புலகை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மதன் கார்கி கற்பனைக்கு மரகதமணி அவங்களுடைய இசையில ஸ்வேதா பண்டிட் பாடின பாடல் இது.

நேரம் காலை 8:45. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அடுத்த பாடல் மாரி 2 திரைப்படத்திலிருந்து மாரி கெத்து பாடல தான் விரும்பி கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன், செய்யார் வட்டம் குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி அண்ணாமலை, முல்லை சுரேஷ் சந்தியா, சிங்கப்பெருமாள் கோவில் நரசிங்கபுரம் தமிழ்வாணன் கஸ்தூரி, இளஞ்செழியன் குமரேசன் கலைவாணி, ருசித்ரா தேஜஸ் பாண்டியன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ் விசாரம் செல்வம் வள்ளி திலீப் யாமினி, இவர்களுக்காக மாரி 2 திரைப்படத்திலிருந்து மாரி கீத்து பாடலை கேட்டலாம். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய கற்பனைக்கு அவரே இசையமைத்து தனுஷ் சின்ன பொண்ணு வி எம் மகாலிங்கம் அவங்களோட சேர்ந்து பாடின பாடல் கேட்டலாம் மாரி 2 திரைப்படத்திற்காக.

0: வரி, நீ நல்லூரா கிட்டு வரா.
1: தெரியப்பா.

0: யார் இடத்துல வந்து யார் சீனம்?
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 8:51. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அசினமாபேட்டை கணபதி, சரேஷ், சௌமியா, ஸ்ரீகவி. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நிலமேகம், அப்சரா, நிலமேகம். சிலுவைச்சேரி சிவாஜி. சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி. தூத்துக்குடி திருமல் நகர் ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிட்டா. இவர்களுக்காக பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் காலை 8:55. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து நீ இருக்கிறியே அப்படின்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணிச்சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன் இவர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் பாடின பாடல் இது.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கடித வழியாக விரும்பி கேட்ட பாடல்களை அவர்களின் இனிமையான பெயர்களோடு கானங்களையும் சேர்த்து வலம்பெற கேட்டோம். மீண்டும் கேட்கலாம் கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நாளை காலை 8 மணிக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம், 100.4 வேலூர், 100.1 திருப்பத்தூர் அலைவரிசையிலும் கேட்கலாம். தொலைபேசி வழியாக நேயர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடத்திற்குள் பதில் சொல்லி கலக்கப்போகும் கேம் ஷோ இது.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
3: சப்பாஷ்.

0: சிரிப்பும் சுறுசுறுப்பும் சிந்தனையும் சேர்ந்து ஒரு நிமிடத்திற்குள் கலக்கப்போகுது கலக்கலங்கும் நிகழ்ச்சி. தொலைபேசியை எடுங்க, வேகமா யோசிங்க, உடனே பதில் சொல்லுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்களை குறிச்சு வச்சுக்கோங்க. 2952508533 மற்றும் ஒரு இலக்க எண் 2838987171 என்ற எண்களை பயன்படுத்தி மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணீங்கன்னா கலக்கலரங்கம் கேம் ஷோல கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் இன்னைக்கு எந்த மாதிரியான விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான விளையாட்டு. ரெண்டு விதமாக விளையாட போகிறோம். என்னன்னா இந்த ரெண்டு விதமான விளையாட்டில் எந்த மாதிரி விளையாட போகிறீங்க அப்படின்றத நேயர்கள் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. சரி, என்ன மாதிரியான விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா கணித விளையாட்டு. இன்னொன்று வந்து நான் ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்துக்கு பொருத்தமான வார்த்தைகள் குறைந்தது 5 சொல்லணும். இப்போ உதாரணமாக கான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோடைய வரிசை ககர வரிசை அதாவது கக்கா கிக்கு குக்கு கேக்கே கை கொக்கோ கவ் அப்படின்றதுல எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு ரூல்ஸ் என்னென்னா ஒருத்தர் சொன்ன வார்த்தை இன்னொருத்தர் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ். சரி, ஒரே இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு இல்லையா. கணித விளையாட்டு, அது என்ன கணித விளையாட்டு அப்படின்னா இப்போ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்றது நம்மளுடைய அலைவரிசை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கணித விளையாட்டு என்ன சொல்ல போறேன்னா இப்போ நீங்க வாய்ப்பாடு இருக்கு படிச்சிருக்கோம் இல்லையா சின்ன வயசுல இருந்து. இரண்டாம் வாய்ப்பாடு, ஒன்றாம் வாய்ப்பாடை விட்டுருங்க, இரண்டாம் வாய்ப்பாடிலேருந்து எந்த வாய்ப்பாடை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ரெண்டாவது டேபிள்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1, 2 வரக்கூடிய இடங்களிலெல்லாம் நம்மளுடைய அலைவரிசையின் பெயரை சொல்ல வேண்டும். அதாவது 1 விவித் பாரதி தமிழகம் 102.3, அடுத்து 3 விவித் பாரதி தமிழகம் 102.3, அடுத்து 4 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது 3 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 3, 6, 9, 12 வரக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி நம்பரை நீங்க சொல்லணும். அதுவும் வேகமா சொல்லணும், யோசிக்காம நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். இது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டா அமையும். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நிறைய பேர் வந்து வந்துட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்துன்றதையும் கேட்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர்ல இருந்து விக்னேஷ் பேசுறேன் மேடம்.
0: விக்னேஷ், எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க
1: போறீங்க?
0: ரெண்டு விதமான விளையாட்டு சொன்னேனே, ஒன்னு கணித விளையாட்டு டேபிள்ஸ் வச்சு, சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த டேபிள்ஸ வச்சு, சிம்பிளா தான் இருக்கும். இது ஒரு மைண்டுக்கு நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும், கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகேயா?
1: டேபிள்ஸ்
0: வச்சு சொல்றீங்களா? எந்த வாய்ப்பாடு சொல்ல போறீங்க?
1: வாய்ப்பாடு 2, ரெண்டாவது
0: 2 தானா? நான் சொன்ன அதே தானா? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, ரெண்டுன்னு சொல்ற இடத்துல விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு சொல்லணும். அதாவது 2, 4, 6, 8, 12, 14, 16 அப்படின்னு வருது இல்ல, அந்த எண்களை குறிப்பிடாம நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி என்ன நீங்க குறிப்பிடணும். சரியா, ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ உதாரணத்துக்கு 1 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, 3, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். வாய்ப்பு கொடுக்கலாமா இன்னொரு முறை?
1: சொல்லுங்க.
0: 1, 2 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, 4, 5 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, அப்புறம் 7, 8 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஸோ இந்த மாதிரி 3 மடங்கு வரக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த எண்களை குறிப்பிடாமல் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி நம்பரை குறிப்பிடணும். அதுதான் இன்னைக்கு கேம் ஷோ கணித விளையாட்டுக்கானது. சரி, இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நேயரை சந்திச்சிடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, பாக்கம்பருத்தி சுமதி.
0: சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி சுமதி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம்.
0: ஓகே, எந்த மாதிரியான விளையாட்டு பேச

0: தேர்ந்தெடுக்கப்பட்டது.
1: விளையாட்டு வேண்டாமா, எல்லாரும் ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நான் எடுத்துட்டு வந்தேன். சரி
0: பரவாயில்ல, சரிமா. எனக்கு வந்து சொல் விளையாட்டு கொடுங்க.
1: முயற்சி பண்றீங்களா? பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. எந்த மாதிரியான டேபிள்ஸ் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? ரெண்டை விட்டுருங்க, ஒருத்தர் தேர்ந்தெடுத்ததை நீங்க மறுபடியும் தேர்ந்தெடுக்க கூடாது.
0: இல்ல, அந்த கணித விளையாட்டு வேண்டாம்.
1: வேண்டாமா?
0: அடுத்து இன்னொன்னு சொன்னீங்கல்ல.
1: ஆ சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து ச, சக்கர வரிசை ச. குறைந்தது ஐந்து சொல்லணும்.
0: சங்கு, சக்கரம், சங்கு, சந்து, சங்கவி, சந்தனம்.
1: சூப்பர், அஞ்சு சொல்லிட்டீங்களா? அஞ்சுனா அஞ்சோட நிறுத்திடுவீங்களா? சரி பரவாயில்ல, சூப்பர், முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணீங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: சொல்லுங்க.
1: ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒன்னு இரண்டு மூன்று நாலு, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 6, 7, 8, 9, 10 வரக்கூடிய இடத்துல விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஓகேயா?
0: சொல்லுங்க.
1: 30 வரைக்கும் சொல்லாமே, ஒருத்தர் குறைந்தது ஐந்து முறையாவது இது சொல்ல வேண்டும்.
0: 21, 22, 23, 24, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பரா கலக்கிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரிதான் நேயர்கள். ஓகே சார், இனிப்புல வந்திருக்கு, நன்றி. ஸோ இப்போ நேயர்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கணித விளையாட்டை விளையாட போகிறோம். இப்போ எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான். கணித விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லாட்டி வரிசைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா, உயிர்மை எழுத்துக்குள்ளுடைய வரிசைகளை தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்றத யோசிச்சு வச்சிருங்க. இப்போ ஒரு பாடல் கேட்டலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தனி ஒருவன் திரைப்படத்திற்கான பாடல் இசைக்கும் பிறகு நிகழ்ச்சியில் விளையாடலாம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த பாடல் இது. கௌஷிக் கிரிஷ் பத்மலதா வாய்ஸ்ல கேட்டோம் பாடலை. இது கலக்கலரங்கம் நிகழ்ச்சி, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 9:15. கலக்கலரங்கம் கேம் ஷோ இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இன்னைக்கு விளையாட்டு விளையாட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கணித விளையாட்டு, மூளைக்கு வேலை கொடுக்கற மாதிரி கணித விளையாட்டு, அப்புறம் உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசைகள், அது வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட விளையாட்டு. ஸோ அதெல்லாம் நல்லா விளையாடுவீங்க. பெரும்பாலும் கணித விளையாட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம வேகமாக சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற நோக்கத்தோடு இன்னைக்கு கணித விளையாட்டு எடுத்துகிட்டு வந்துருவீங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்துன்றதையும் கேட்கலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: ஓகே, எந்த மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க?
1: கணித விளையாட்டு எடுத்துக்கிறேன் மேடம், 4 வாய்ப்பாடு.
0: ஓகே சூப்பர், சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: 1, 2, 3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3.
0: நீங்க சொன்னது 100.100. அது முக்கியம் இல்லையா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த கணித விளையாட்டையே தேர்ந்து.

0: இன்ன கலக்கலருங்கும் நிகழ்ச்சியில எந்த மாதிரியான விளையாட்டு விளையாடலாம் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரக்கணும் சரி வந்துட்டாங்க. யார் எங்க இருந்து அப்படின்றதையும் கேட்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யாரோ, உங்க பேர் சொல்லலாமே?
1: மாதவத்துல இருந்து வீரராகவன் பேசுறேன்.
0: ஓகே, எந்த மாதிரியான விளையாட போறீங்க?
1: கணிதம் தான்.
0: உங்க நேம் வீரராகவன் தான சொன்னீங்க?
1: ஆமாமா, மாதவரம் வீரராகவன்.
0: ஓகே, என்ன மாதிரியான கணித விளையாட்டா?
1: கணித விளையாட்டுமா?
0: ஓகே சூப்பர். எந்த வாய்ப்பாடு, அதாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்க கூடிய வாய்ப்பாடு மறுபடியும் நீங்க பயன்படுத்தலாம்.
1: மூன்றாவது எண்.
0: ஓகே சொல்லுங்க.
1: ஆரம்பிக்கலாமா
0: சார்? உங்களுடைய வானொலி சத்தத்துடைய அளவை கம்மியா வச்சுக்கோங்க.
1: இப்போ
0: எக்கோ அடிக்குது.
1: ஓகே, படிக்கலாமா? சொல்லலாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: 1, 2, 3 விருத்துவாரத்தி தமிழ் பண்பலை 102.3 4, 5 விருத்தபாரதி தமிழ் பண்பலை 102.3 7, 8 தமிழ் விருத்பாரதி தமிழ் பண்பலை 102.3
0: 102.3 சொல்லுங்க.
1: ஓகேமா?
0: 102.3
1: ஓகே. விருத்பாரதி தமிழ் பண்பலை 102.3
0: 13
1: வீட்டுபாரதி தமிழ் பண்பலை 102.3 16, 17 வீட்பாரதி தமிழ் பண்பலை 102.3 19, 20 வீட்பாரதி தமிழ் பண்பலை 102.3 22, 23 வீட்டுபாரதி தமிழ் பண்பலை 102.3 25, 26 வீட்டுபாரதி தமிழ் பண்பலை
0: 102.3 சூப்பரா சொன்னீங்க. பட் ஆனா நீங்க 102.3 சொல்றதுக்கு பதில 102.3 அந்த புள்ளி முக்கியம் இல்லையா?
1: புள்ளியில தான் முடிவு எதுவுமே தெரியாது.
0: ஓகே சார், ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
1: நினைவை நீட்டலாதீங்க, இது ரொம்ப அருமையான நிகழ்ச்சி.
0: ஓகே சார், ஓகே சார், இனிப்புல வந்ததற்கு நன்றி சார். சூப்பரா கணித விளையாட்டு வந்து விளையாடிட்டு இருக்காங்க நேயர்கள், ரொம்பவே ஆர்வமா விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது ஃப்ரீக்வன்சிய மறக்காம 102.3 சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த இதை மெமரைஸ் ஆகி நீங்க எப்பவுமே விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 டியூன் பண்ணி கேட்பீங்க அப்படின்ற ஒரு நெட்பாசையில தான் இந்த விளையாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரி, இப்ப நேயர்களோட சந்திச்சாச்சு இல்லையா? இப்போ அடுத்ததா மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுலாம். ஜிவி பிரகாஷ் இசையமைத்து தனுஷுடைய கற்பனை வரைக்கும் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து பாடின பாடல் இது மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: தொலைபேசி வழியாக கலக்கலரங்கம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 9:26. நேயர்களுக்கு ஒரு முறை தொலைபேசியை நினைவுபடுத்திடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்க எண் 2838981 என்ற எண்ணுக்கும். மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சரி, இப்போ ரெண்டு விதமான விளையாட்டு தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் சந்திக்கக்கூடிய நேர் எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் நிலம் இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர். எந்த மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க சொல்லுங்க.
1: இது தேர்ந்தெடுக்கலாம் இருக்கேன். எழுத்துக்கள் சொல்லுங்க, நான் அதுக்கான வேர்ட்ஸ் சொல்றேன்.
0: எழுத்துக்களா?
1: ஆமா,
0: உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து நன்னிலம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா?
1: நீ அந்த வரிசையில?
0: ஆமா, உயிர். ஆமா, உயிர்மை எழுத்துக்கள்ல அந்த வரிசை நனா நினி நுனு நெனே நை நுனு நவ். ஓகேயா?
1: ஓகே, சூப்பர் மேம். சொல்லலாமா?
0: சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நன்றி, நம்பிக்கை, நிதர்சனம், நிச்சயதார்த்தம், நிகழ்ச்சி, நிசப்தம், நிம்மதி, நிழல், நன்றி சொல்லிட்டேன், நட்பு, நட்புடைமை, நல்லிணக்கம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய பயிற்சி எடுத்திருக்கீங்க நினைக்கிறேன். 10 வார்த்தை சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சந்திரசேகர்.
1: ஓகே,
0: தேங்க்யூ தேங்க்யூ, இன்னைக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இணைக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ, கும்பகோணம்.
0: மீனா, எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறீங்க? மீனா,
2: ஆறுடைய
0: வரிசைகள் இப்ப ஆறாவது வாய்ப்பாடு தானே நீங்க சொல்ல போறேன்னு சொன்னீங்க. ஆறு வரக்கூடிய இடங்கள்ல நீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம், கரெக்டா சொல்லணும். ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6, 12, 18. ஓகேயா? அந்த மாதிரி, அந்த மாதிரியான இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: 1, 2, 3, 4, 5, 6.
0: ஆறு சொல்லக்கூடாது. ஆறு சொல்லாம அதற்கு பதிலாக விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சொல்லலாம். உங்களுக்கு வசதியான இடத்துல நாங்க சொல்லணும் மாதிரி இல்ல, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சொல்லலாம், தமிழ் பண்பலை 102.3 சொல்லலாம். உங்கள் வசதிக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கலாம். சொல்லுங்க.
2: விவசாரி தமிழப்பம் 102.3, 1, 2, 3, 4, 5. விவசாரி தமிழப்பம் 102.3, 3, 7, 8, 9, 10, 11, 12. விவசாரி தமிழப்பம் 102.3, 13, 14, 15, 16, 17, 17. விவசாரி தமிழப்பம் 102.3, 18, 19, 20, 21, 22, 23, 24. தமிழப்பம் 102.3. விவசாரி 25, 26, 27, 28.
0: வெறும் தமிழகம் சொல்லாம விவத் பாரதி தமிழ் பண்பலைன்னு சொல்லுங்க. அடுத்த முறை சொல்லும் போது அந்த ஆறின் மடங்குகளை குறிப்பிட வேண்டாம். குறிப்பிடாம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சொன்னா போதும். மத்தபடி சூப்பரா விளையாண்டீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல விளையாடக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், இளைஞர் சண்முகம் பேசுறேன் மேடம்.
0: மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க.
3: சண்முகத்துறை, எழில் நகர்.
0: ஓகே, என்ன மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க?
3: விளையாட்டு, கணித விளையாட்டு விளையாடுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன வாய்ப்பாடு?
3: 10.
0: சூப்பர், சொல்லுங்க.
3: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 102.3 விவே பாரதி தமிழ் எஃப்எம். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 102.3 விவே பாரதி தமிழ் எஃப்எம். 21, 22, 23, 24, 25, 26.

0: 1628 29 102.3 விவே பாரதி தமிழ் அப்பம்
1: சூப்பர்
0: 31 32 33 34 35 36 37 38 39 102.3 விவே பாரதி தமிழ் அப்பம் 41 42 43 44 45 46 47 48 49 102.3 விவே பாரதி தமிழ் அப்பம்
1: சூப்பர் சார் சூப்பர் சார்
0: நன்றி
1: நன்றி சார் இனிப்புல வந்து நன்றி சார் சூப்பரா நேயர்கள்லாம் டக்குனு பிடிச்சிட்டாங்க கற்பூரம் மாதிரி சூப்பரா சண்முகதுரை சார் விளையாண்டாங்க நேயர்லாம் நிறைய பேர் விளையாட ஆவலா இருப்பீங்க நினைக்கிறேன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் ஒரு பாடலை கேட்டுலாம் பவர் பாண்டி திரைப்படத்திற்காக சீன் ரூடல் இசையமைத்து ஸ்வேதா மோகனுடன் சேர்ந்து பாடிய பாடல் இது செல்வராகவன் கற்பனை வரிகளில் பவர் பாண்டி திரைப்படத்திற்கான பாடல்

0: கலக்கல் அரங்கம் கேம் ஷோ நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3. நேரம் காலை 9:35. நிகழ்ச்சியில ரெண்டு விதமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒன்னு கணித விளையாட்டு, இன்னொன்னு வந்து உயர்மை எழுத்துக்களுடைய வரிசைகளை வச்சு நீங்களா வந்து ஏதாவது ஒரு எழுத்தை தேர்ந்தெடுக்கிற விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் ரொம்பவே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து யார் என்ன விளையாட்டு விளையாட போறாங்க அப்படின்றதையும் கேட்டுலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: பேப்பர் மன்னலூர் சரவணா கமலேஷ்மா.
0: ஐயா மறுபடியும் சொல்லுங்க, சரவணா எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேப்பர் மன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: ஓகே, எந்த மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க?
1: ஏழாம் நம்பர் சொல்லிட்டாங்களாமா?
0: இன்னும் சொல்ல.
1: சரி, அதை சொல்றேன்.
0: சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: 1, 3, 4, 5, 6 விஜித் பாரதி தமிழ் 102.
0: நீங்க ஏழாம் வாய்ப்பாடு தானே சொன்னீங்க?
1: ஏழாம் வாய்ப்பாடு தான்.
0: ஆறுல சொல்றீங்களே.
1: 1, 2, 3, 4, 5, 6 வரும்ல?
0: ஏழாம் வாய்ப்பாடு. ஏழாம் வாய்ப்பாடு தான் சொன்னீங்க. ஏழுல தானே சொல்லணும்? மடங்கு நீங்க ஏழாம் வாய்ப்பாடு தேர்ந்தெடுத்தீங்கன்னா 7, 14, 21 அந்த இடங்கள்ல மட்டும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி நம்பரை குறிப்பிடலாம்.
1: 8, 9, 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20 விஜித் பாரதி தமிழ் 102.3, 22, 23, 24, 25, 26, 27 விஜித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, 29, 30, 31, 32

0: ரெண்டு 33 34 விகித் பாரதி தமிழ் 102.3 36 37 38 39 40 41 வராதுங்களா? விகித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: சூப்பர் சார்.
0: நன்றி,
1: இனிப்புல வந்ததுக்கு நன்றி. சூப்பரா விளையாண்டாங்க. இன்னைக்குல இணையக்கூடிய அடுத்த நேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
1: ஓகே, என்ன மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க?
2: அதாம்மா, நம்ம எழுத்துமா.
1: எழுத்து தான் தேர்ந்தெடுக்க போறீங்களா?
2: ஆமாம்மா.
1: ஆ சரி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து மா.
2: மா.
1: மகர வரிசை.
2: மண், படு, மாது, மங்கை.
1: மாது, மங்கை, எல்லாம் வந்துட்டானே. புது புதுசா விளையாட்டு, அதனாலதான் நான் மா மட்டும் சொல்லாம மகர வரிசையில நீங்க மாவ மட்டும் தேடாதீங்க. மகர வரிசை, மமா, மிமி, மூமு, மெமே, மை, மூமு, மவு, அந்த மாதிரி தேடினீங்கன்னா நிறைய வார்த்தைகள்
2: சொல்லலாம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க மா வரிசை நீங்க சொல்லலாம்.
2: சொல்லுவா?
1: சொல்லுங்க சார்.
2: மண், மகரம், மதுரம்.
1: சரியா கேக்கல, மறுபடியும் சொல்லுங்க.
2: மகரம், மண், மதுரை.
1: மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தை என்ன சொன்னீங்க?
2: அதாம்மா மண்.
1: இல்ல இல்ல, இப்ப நீங்க சொன்னது.
2: ஹலோ
1: சொல்லுங்க சார்.
2: மண், மதுரம், மகளை, மகளிர். அவ்வளவுதான் தெரியுது.
1: ஓகே சார், இனிப்புல சூப்பரா முயற்சி பண்ணுங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல நீ கூட அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து? உங்க பேர் சொல்லுங்க.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் மாவட்டம்.
1: உங்க பேர் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க சார்.
3: முகமது இக்பால்.
1: ஓகே, எந்த மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க சார்?
3: தமிழ்ல என்ன வேணும்?
1: தமிழ் எழுத்து சொல்றீங்களா?
3: ஆமா ஆமா.
1: ஓகே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எழுத்து யா. யகர வரிசை.
3: யகரமா?
1: யயா இ. யால மட்டும் தேடணும்னு இல்ல, யயா இ யு ய ய யு ய யு அந்த மாதிரியான யகர வரிசை. வேற
3: வேற வார்த்தையா இருக்கு, வேற எதுவும் இருக்குமா? இந்த ஆனா நான்.
1: சரி, ரகர வரிசை. நான் உயிர் எழுத்து நான் இன்னைக்கு சொல்ல சார், உயிர்மை எழுத்துக்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எழுத்து ரகர வரிசை.
3: குறில்.
1: குறில், ரகர வரிசை.
3: ரங்கோலி, ரணம், ரம்மி, ரம்மியம், ரவி, ரசூல், ரம்பம், ரதி, ரதி ரங்கம், ரங்கநாதன், ரவிவர்மன்.
1: சூப்பர், பெயரை வச்சே ஓட்டிட்டீங்கல்ல. சூப்பர் சூப்பர், இருந்தாலும் சொல்லிட்டீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். நேரை சந்திச்சிட்டோம். இப்போ ஒரு பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, கும்கி திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். இம்மானுடைய மியூசிக்கு, யுகபாரதியோட கற்பனை வரிகள்ல பாடல் இது கும்கி திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 9:45 கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கலரங்கம் நிகழ்ச்சி. தொடர்ந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் கலக்கலா விளையாடிட்டே இருக்கீங்க, இதே மாதிரி தொடர்ந்து விளையாடுவீங்கன்ற நம்பிக்கையில அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: காலை வணக்கம், தேவச்சி அம்பத்தூர்ல இருந்து.
0: அம்பத்தூர்ல இருந்து உங்க பேரு?
1: தேவச்சி.
0: ஓகே, என்ன என்ன மாதிரியான
1: விளையாட்டு? கணிதம் வந்து பிராக்டிஸ் ஆனவட்ட பண்ணிக்கலாம். இப்ப வார்த்தை சொல்லுங்க.
0: வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வா, வகர வரிசை. வகர வரிசை
1: வண்டி, வண்டி, வீடு, வலை, வல்வில், வாத்து, வாழ், வானம், விழி, வீணை, வெண்கலம், வேங்கை, வைத்தியர், வௌவால், பிறகு, வில், வாங்க, வணக்கம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், இணைப்பு வந்ததுக்கு நன்றி சார். டக்குனு ஆன் பண்ணி விட்டு ஆன் பண்ணி
1: இல்ல, நீங்க பண்றது கரெக்ட், டைம் ஃப்ரேம்ல தான் கேட்கணும்.
0: ஓகே
1: சார், கரெக்ட்.
0: ஓகே ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: ஓகே நல்லா இருந்தது.
0: ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்தாங்க டக்குன்னு, நம்ம ரேடியோவை ஆன் பண்ண மாதிரி ரீவைண்ட் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வணக்கம்ரோட முடிச்சிட்டாங்க. சூப்பர். இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேர சந்திச்சலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் அங்க இருந்து சார்?
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தஞ்சாவூர் மாவட்டம் திரு தென்குடி திட்டை கோபுரச்சினம்.
0: ஓகே, எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறீங்க?
2: ஹலோ
0: சொல்லுங்க சார், எங்களுக்கு கேக்குது, எந்த மாதிரியான விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறீங்க?
2: எழுத்து சொன்னீங்க, இல்ல எஃப்எம் சொன்னீங்க.

0: கணித விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்க வார்த்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல கணித விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்களா, உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எளிமையான வார்த்தையை சொல்லிடலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை லகர வரிசை. லகர வரிசை லட்டுன்னு சொல்லுவோம்ல,
1: லவங்கம். லவம்
0: எளிமையான எழுத்து சார். சார் பரவாயில்ல, இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். தொடர்ந்து இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கிழக்கு தாம்பரம் மேடம்.
0: ஓகே, என்ன மாதிரி என்ன விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க?
2: வாய்ப்பாடு மேடம்.
0: வாய்ப்பாடு, எந்த வாய்ப்பாடு?
2: அஞ்சு.
0: அஞ்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே.
2: ஒன்னு ரெண்டு மூணு
0: நீங்க
3: வரிசை பாப்பா பாடம் பார்ப்போம். சரி மேடம், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு தரேன். அவ்வளவு என்ன சொல்ல முடியும்?
0: முயற்சி பண்ணாம என்ன டக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். சரி, நிறைய நேரம் சந்திச்சாச்சு இல்லையா. இப்போ ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக தமன் இசையமைத்து சிலம்பரசன் ரோஷினியோட சேர்ந்து பாடின பாடல் இது. யுகபாரதி கற்பனை வரிகளில் இது ஈஸ்வரன் திரைப்படத்திற்கான பாடல்.

0: நேரம் காலை 9:55 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நேரம் வந்து போனதே தெரியல, நேயர்களோட அந்த மாதிரி சுவாரஸ்யமா விளையாடிட்டே இருக்கீங்க. நேரம் இன்னும் 5 நிமிடம் தான் இருக்கு. இணைப்பில் இணையக்கூடிய ஒரு 2 நேயரை மட்டும் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: எந்த மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க தமிழேந்தி?
1: வார்த்தை சொல்லுங்க.
0: வார்த்தை உங்களுக்கா? உங்களுக்கு வந்து ரகர வரிசை கொடுக்கலாம்.
1: லாவா?
0: ர ர ரகர வரிசை.
1: ரயில், ரகசியம், ரத்தம், ரஞ்சனா, ரத்து, ரப்பர், ராட்சினம், ரேவதி, ராசி, ரோடு. ரோடு இங்கிலீஷ் வருமா? ரேஷன் இட்லி வருது எல்லாமே.
0: சூப்பர் சூப்பர். இனிப்பில் வந்து நன்றி சார், சூப்பராக முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் இணையக்கூடிய நிறைவான நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது? உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைவாக வச்சுக்கிட்டீங்களா நல்லா இருக்கும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, நேரம் குறைவாக இருக்கு.
2: உஷா.
0: உஷா எங்கிறது? ஓகே, என்ன மாதிரியான விளையாட்டு தேர்ந்தெடுக்க போறீங்க? கணித விளையாட்டா?
2: பெத்தானூர்.
0: குவெஸ்டின் பேப்பருக்கு பின்னாடியில இருந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி, சூப்பராக முயற்சி பண்ணீங்க. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடலை கேட்டலாம். வெற்றிவேல் திரைப்படத்திற்காக இம்மானுடைய மியூசிக்கு யுகபாரதி வரிகளில் பாடல் இது. வெற்றிவேல் திரைப்படத்திற்கு

0: தொலைபேசி வழியாக எங்களோடு இணைந்து விளையாடி நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாகிய நேயர்களுக்கு எங்களது நன்றிகள். அடுத்த முறை இன்னும் புதிய விளையாட்டுகளோடு சந்திக்கலாம். உங்களது குரலுக்காக காத்திருக்கும் நிகழ்ச்சி இது.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: வானொலியின் அலைவரிசையை மாற்றாதீங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, உங்கள் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. இப்போதைக்கு விடைபெற்று மீண்டும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது நான் உங்கள் ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 10 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளில் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி 1 நிமிட பேச்சாற்றல். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்ம தரக்கூடிய தலைப்புக்கு ஏற்றபடி நம்மளுடைய நேயர்கள் ஒரு நிமிடத்திற்குள்ளாக அவங்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேயருடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கும் பொழுது அடடா ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு அழகான தகவல்களை இன்னும் சொல்ல போனா எங்கிருந்து தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தரவுகளை தேடி பிடிச்சு ஒரு நிமிடத்திற்குள்ள தங்களுடைய திறனை வெளிப்படுத்துறது அப்படின்றது நம்ம விவத் பாரதி தமிழ் FM 102.3 நேயர்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரமும்

நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கான தலைப்பா உணவே மருந்து அப்படின்ற தலைப்பா நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில யாரெல்லாம் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க, இந்த உணவே மருந்து அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி என்னெல்லாம் தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை போலவே எனக்கும் ஆவல் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாளர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எந்த வகையில தங்களுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்த வாரம் நம்ம கொடுத்துருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்றது தான். நம்ம நேயர்களுக்கான ஒரு நிமிட பேச்சாற்றல் தலைப்பாக கொடுத்துருந்தோம். உணவே மருந்து அப்படின்ற இந்த தலைப்பை கேட்ட உடனே பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். ஆனால் எனக்கு இந்த உணவே மருந்து அப்படின்ற தலைப்பை கேட்ட உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது நம்ம சின்ன வயசில் கேட்டு பழகி நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறி போன ஒரு திருக்குறள் தான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்றது அந்த திருக்குறள். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆயிடுச்சா அப்படின்றத தெரிஞ்சு போதுமான கால இடைவெளி தந்து அடுத்த வேளை உணவை உண்பது தான் நல்லது. அப்படி உண்ணக்கூடிய நபர்களுக்கு மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே கிடையாது. இந்த மாதிரி இடைவெளி விட்டு உண்ணக்கூடிய அந்த உணவே மருந்தாக மாறிடும் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகாக தன்னுடைய திருக்குறளில் எடுத்து உரைச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். உணவே மருந்து அப்படின்ற தலைப்பை கேட்ட உடனே எனக்கு எப்படி இந்த திருக்குறள் ஞாபகம் வந்ததோ அந்த மாதிரி பல நேயர்களுக்கு பல விஷயம் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் ஒரு நிமிட பேச்சாளராக களமிறங்க காத்துட்டு இருக்காரு பொன்னேரியிலிருந்து கலீல் ஹுசைன் அவர்கள். அவர் தன்னுடைய பதிவுல என்னெல்லாம் பேசுறார் அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல் இன்றைய தலைப்பு உணவே மருந்து. ஆமாம் நேயர்களே, உணவே மருந்து என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? உணவே மருந்து என்று நாம் சாப்பிடும் உணவில் தான் இருக்கிறது. முக்கியமாக பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அனைத்தும் சாப்பிட்டால் நம் உடம்புக்கு நல்லது. நல்லவற்றை சாப்பிடுவோம், அகிலத்தை வாழ்வோம், இந்த இயற்கையான சூழலில் இருப்போம். ஏனென்றால் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அவ்வாறு சாப்பிட்டால் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நம் மருத்துவமனைக்கு செல்ல நாம் பார்த்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: பொன்னேரியிலிருந்து கலீல் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தி இருந்தார். கேட்கவே உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிடத்திற்குள்ளாக இவ்வளவு விஷயங்களை அழகாக தரவுகளை திரட்டி சொல்ல முடியுமா அப்படின்ற வகையில் அவருடைய பேச்சாற்றல் அமைந்திருந்தது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்த நேயர் யார், என்ன பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உணவே மருந்து அப்படின்ற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தோம். உணவே மருந்து அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி உணவு சாப்பிட்ட உடனே மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய வழக்கம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் இருக்கு இல்லையா, எல்லா ஊட்டச்சத்துகளும் வரக்கூடிய சீர்மிகு உணவை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து மாத்திரைகளுக்கான தேவை இல்லாமல் போயிடும் அப்படின்னு உணவே மருந்து அப்படின்ற அந்த இரண்டு சொற்களுக்கு உள்ள பொதிந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் வண்ணாரப்பேட்டையிலிருந்து அன்புராணி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம் வாங்க.
3: ஒரு நிமிட பேச்சாற்றல். நாம் தினமும் காலையில் இட்லி தோசை எதையாவது சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தான். இதற்கு இடையில் நம்ம கீரை சேர்த்துப்போம், பருப்பு சேர்த்துப்போம். அந்த பருப்பு வகைகளோடு நம்ம என்ன செய்யணும், இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து அந்த பருப்போடு பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா சுவையாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு தேவையானதும் மருந்தாகவும் அது அமையுது. இதற்கிடையில் வந்து நம்ம வந்து எப்போதும் பருப்பை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சுண்டக்காய் வத்தல்ன்ற ஒரு சின்ன காய் தான், ஆனால் வந்து காயாகவோ வத்தலாகவோ நம்ம இதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதை வந்து வத்தக்குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இதில் பூண்டு, நல்லெண்ணெய், தேவையான அளவு அடுக்கலையில் இருக்கிற அஞ்சரை பெட்டி மசாலாக்கள் எல்லாம்

0: நல்லா கலந்து இதை நல்லா ஒரு டேஸ்டியாக வச்சு சுவையாக சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, நிறைய மருத்துவ குணம் உள்ளது. நன்றி. நாம் வந்து உணவை வைத்துக்கொண்டே நம்ம உடம்பை பார்த்துக்கொள்வோம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: எளிமையான விஷயத்தை எளிமையாக சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுக்குண்டான எடுத்துக்காட்டாக அன்புராணி அவர்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்னவெல்லாம் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுமையாக கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசைய காத்துட்ருக்கு. முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இளையராஜா அவர்களுடைய இசையில் கங்கை அமரன் அவர்கள் வரிகள் எழுத வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு

0: ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில உணவே மருந்து அப்படின்ற தலைப்பின் கீழே நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வருமுன் காக்கிறது எப்பவுமே சிறந்தது அப்படின்றது எல்லா விஷயத்திலையுமே சொல்லுவாங்க. அந்த விஷயம் எதுல பொருந்ததோ கிடையாது, நம்மளுடைய உடல் நலன் இருக்கு இல்லையா, உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருமுன் காப்பது அப்படின்ற அந்த தந்திரம் கட்டாயம் பொருந்தும். அது நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. நம்ம ஏதாவது உடல் அசௌகரியமோ இல்ல உடலுக்கு ஏதாவது நோயோ வந்ததுக்கு அப்புறமா வருத்தப்பட்டு போய் மருத்துவர்கிட்ட நம்ம வைத்தியம் பார்க்கறதை விட அந்த நோய் வராம நம்மளை காத்துக்கிறது சால சிறந்தது. அப்போ அப்படி நோய் நம்மளை வராம பார்த்துக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்கா சாப்பிடணும். எப்படி ஒழுங்கா சாப்பிட முடியும், அதாவது உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் உடம்புக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதா சரியான வழி. இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா சொல்ல காத்துட்டு இருக்காங்க யாழினி அவர்கள். யாழினியுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
3: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப நாம் தினமும் உண்ணும் உணவில் காய்கறிகள், பழங்கள், கீரை, பயிர் வகைகள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த சத்து மிகுந்த உணவு வகைகளை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அவசியம் கொடுத்து அதன் பயன்களை அவர்களுக்கு சொல்லித்தந்து அவர்களாகவே கேட்டு உண்ணும் பழக்கத்தை பெற்றோர்கள் தான் உருவாக்க வேண்டும். எடுத்ததற்கும் மருத்துவரை தேடி ஓடக்கூடாது. நம் சமையலறையே நமது மருத்துவ கூடம், அதில் நம் அன்னையே சிறந்த மருத்துவர். உண்ணும் உணவே மருந்து என்பதை எம் போன்ற மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். நம் முன்னோர்கள் கம்பே எனது தெம்பு, திணையே இதயத்துக்கு துணை, சீரகமில்லாத வாழ்வு சிறக்காது என்பதற்கேற்ப இயற்கை உணவுகளை உண்டுதான் 100 ஆண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் வழியை பின்பற்றி இயற்கை உணவு உண்டு மருந்தே உணவு என்பதை மறந்து உணவே மருந்து என்று நோயின்றி வாழ கற்றுக்கொள்வோம். இயற்கையான உணவுகளை உண்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி.
3: ஒரு நிமிட பேச்சாற்ற.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. யாழினி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு விஷயங்களையும் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சுக்குள்ள பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் பொழுது, ஏன் முடியாது, ஏதோ பதிவு பண்ணி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாளர்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார், என்ன பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுமையா கேட்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நம்ம கிட்ட யாரு தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை

0: பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: உணவே மருந்து. ஆமாங்க, அன்றைய காலகட்டத்தில் இருந்தது, ஆனால் இன்று பூஜ்ஜியம். இன்று மருந்தே உணவாகிவிட்டது. அன்றைக்கு தலைவலி என்றால் சுக்கு கஷாயம் செய்து கொடுப்பார்கள், காய்ச்சல் என்றால் மிளகு ரசம் கொடுப்பார்கள். ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் மாத்திரை மருந்துதான். உடலில் பலவீனம் இருந்தால் கேழ்வரகு கொடுப்பார்கள், ரொட்டி செய்து கொடுப்பார்கள், கீரைகள் காய்கறிகள் கொடுப்பார்கள். ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் மாத்திரை மருந்துதான். அது மட்டும் இல்லாமல் பீஸா பர்கர் சாப்பிட்டு பாஸ்போர்ட்லி சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்வார்கள். இளைய தலைமுறைக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்பதில்லை. நாங்கள் செய்ததுதான் சரி என்பார்கள். ஆகவே அன்றைக்கு இருந்த உணவே மருந்து இன்றைக்கு சுத்தமாக கிடையாது. இப்போ உணவை தான் மருந்தாக சாப்பிடுகிறார்கள்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: உணவே மருந்து அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ரொம்ப அழகாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு நிமிடத்துக்குள்ளே பேசணும் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப வேகமாக பேசுறதுனால நம்ம பேச வரக்கூடிய கருத்து மக்களுக்கு புரியாமலே போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு அச்சம்லாம் எதுவுமே இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தார் வண்ணை கணேசன் அவர்கள். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ச்சி அவங்களுக்கான ஒரு பாடல் காத்துட்ருக்கு. சீடன் திரைப்படத்திலிருந்து சரவண சமையல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். பா விஜய் அவர்களுடைய வரிகளில் தீனா அவர்கள் இசையமைத்த பாடல். தனுஷ் ஹரிஹரன் மற்றும் யேசுதாஸ் குரலில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பெற்றான் நெடித்துய்க்கும் ஆறு. அதாவது நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிட்டுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து உண்ணக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவினுடைய அளவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு நோய் அப்படின்றது வரவே வராது, அவங்க நீண்ட நாள் வாழ்வதற்குண்டான வழி இதுதான் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான அழகான கருத்துக்களை நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலமா வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் பகுதியிலிருந்து ஜோஷ்னா அவர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: வணக்கம். உணவே மருந்து என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். முந்தைய காலத்தில் ஆங்கில மருந்துகள் எல்லாம் உட்கொள்ளவில்லை, அவர்கள் உண்ணும் உணவிலே மருந்து இருந்தது. நாம் தினமும் சாப்பிடும் உணவு நம் உடல் நலத்திற்கு முக்கியமான பங்கு விளைவிக்கிறது. அது நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகள் நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தருகிறது. அதனால் நாம் துரித உணவுகளை உட்கொள்ளாமல் நல்ல வேக வைத்த உணவுகளை உண்ண வேண்டும். அதாவது நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் வந்தவுடன் மருத்துவரை தேடி போவதை விட வருமுன் நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைப்பதில் நாம் கடமை செலுத்த வேண்டும். காணொளியில் ஒளிபரப்பாகும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவது மிகவும் நல்லது.
0: அண்ணா நகரிலிருந்து ஜோஷ்னா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேட்கவே சுவாரஸ்யமாக இருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பேச போகிறாங்க அப்படின்றத பொறுமையாக கேட்கலாம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உணவே மருந்து அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் கிட்ட தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்கும் பொழுதும் அவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது உணவை பத்தி பேசும்பொழுது திருவள்ளுவர் ரொம்ப அழகா குறிப்பிடுவார், அற்றால் அறவறிந்து உண்க அகுதுடம்பு

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பேச்சாளர் அயனாவரம் பகுதியிலிருந்து ஜேசன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய ஒரு நிமிட பேச்சில் என்னெல்லாம் சொல்ல காத்துட்டு இருக்காரு அப்படின்றத கேட்கலாம்.
1: வணக்கம். உணவே மருந்து என்ற தலைப்பில் பேச போகிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதே போல நோயில்லாமல் வாழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் உணவை பார்த்து பக்குவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது காய்கறி வகைகள், கீரை, பழங்கள், அவிச்ச உணவுகள், அதுபோல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல், அதிக சர்க்கரை அதிக உப்பு எடுத்துக்கொள்ளாமல் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அது போன்ற பயன்படுத்தினால் நம் வாழ்விற்கும் நம் உடம்பிற்கும் நல்ல சத்துக்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
0: அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கடினமான ஒரு விஷயம், கடைபிடிக்கவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உணவே மருந்து அப்படின்ற தத்துவத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய உணவை சீர்மிகு உணவாக கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்றத அயனாவரம் பகுதியிலிருந்து ஜேசன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யார் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாயாபசார் திரைப்படத்திலிருந்து இடம்பெறக்கூடிய கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற பாடல். சின்ன வயசுல இருந்து உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த பாட்டா தான் இருக்கும். இந்த பாட்டை கேட்டாலும் சரி, இந்த பாட்டை பார்த்தாலும் சரி, நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு பசி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாயாபசார் திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற பாடல் தான் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய குரல்ல, காந்தசாலா அவர்களுடைய இசைக்கு தஞ்சை என் ராமையா அவர்கள் எழுதிய வரிகள்ல இந்த பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
2: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படங்களும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைன்னா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும், இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
4: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் தரக்கூடிய அழகான ஒரு நிமிட பேச்சின் மூலயமா என்னென்னலாம் தகவல்கள் வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்க நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்றது வள்ளுவரினுடைய அழகான திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு எந்த உணவுலாம் ஒத்து வராதோ அந்த உணவை தள்ளி வச்சுட்டு நம்ம உடலுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கக்கூடியவர்கள் எந்த நோயும் இல்லாமல் எந்த தொல்லையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது வள்ளுவர் சொல்லக்கூடிய அழகான தகவல். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் நாகை மாவட்டத்திலிருந்து நாகராஜன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பேச்சை கேட்டு மகிழலாம் வாங்க.
5: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
6: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிட பேச்சு போட்டியில் உணவே மருந்து என்ற தலைப்பை தந்த அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கு நன்றி. குடல் நலமே உடல் நலம். உடல் சூடு கணிந்து செரிமானத்தை அதிகப்படுத்தும் நீராகாரத்தை அருந்துவோம். பல லட்சிய கனவோடு பள்ளி செல்லும் நம் பிள்ளைகளின் ஞாபக சக்திக்கு வல்லாரக்கீரையை உணவில் கொடுப்போம். திடமான தேகத்திற்கு கம்பங்கூழ் கேப்பங்கூழ் சேர்த்து கொள்வோம். எஞ்சான் உடம்பிற்கு எலும்பே பிரதானம். பிரண்டை துவையல் எள்ளு துவையல் உளுந்து களி சேர்த்து கொண்டால் சுகவாழ்வு தரும். மறந்து போன துவர்ப்பு சுவையை நினைவில் கொள்வோம். அருமருந்தாம் தூதுவளையை உணவில் சேர்த்து கொள்வோம். முதுமையிலும் இளமையோடு வாழலாம், உணவே மருந்தாக உண்டால். நன்றி.

நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை எந்த அளவுக்கு எளிமையாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் நலமும் எளிமையாகவும் இருக்கும், வலிமையாகவும் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு மூலமா நாகை மாவட்டத்திலிருந்து நாகராஜன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நங்கநல்லூர் பகுதியிலிருந்து புஷ்பகலா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலயமா என்ன பேச வராங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவை கேட்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அதிகம் சாப்பிடுவது எவ்வளவு கெடுதலோ அதுபோலத்தான் அதிகம் பேசுவதும் கெடுதல் என்பதனால்தான் என்னவோ ஒரு நிமிடம் தரப்பட்டுள்ளது போலும். சிலர் கல்யாணத்துக்கு போறேன்பா, ஒரு வெட்டு வெட்டிட்டு தான் வரணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் நோயை கட்டிக்கிட்டு வருகிறார்கள் என்று அர்த்தம். முன்பு சாப்பிட்ட உணவு முழுமையாக செரித்த பின்னரே அடுத்த வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். அதனால்தானோ என்னவோ நமது தீர்க்கதரிசி தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருக்குறளில் மருந்து என்ற அதிகாரத்தில் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அள்ளி வழங்கியுள்ளார்கள். எனவே உணவே விருந்து என்று எண்ணாமல் உணவே மருந்து என்று வாழ்க்கையை வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: நம் உடல் நலத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களுமே உணவுலேயே கிடைக்கும் பொழுது நம்ம தனியாக மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகாக தன்னுடைய ஒரு நிமிட பேச்சில் பதிவு பண்ணியிருந்தாங்க நங்கநல்லூர் புஷ்பகலா அவர்கள். நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக அவங்களுக்காக காத்துட்ருக்கு. உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற என்ன சமையலோ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். இளையராஜா அவர்களுடைய இசைக்கு இளையராஜா அவர்களே வரிகள் எழுத எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா மற்றும் சுனந்தா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான் அந்த பாடலுக்கு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலயமா பல கருத்துக்களை நம்ம இடத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உணவே மருந்து அப்படின்ற தலைப்பின் கீழே அடுத்த நேயர் நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1: எடப்பாடியிலிருந்து சந்தியா அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: சாப்பாடு இல்லாம ஒரு நாளை கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புக்கு ஒரு விதமான தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. நம்ம பசிக்காக சாப்பிடுறோம், ருசிக்காக சாப்பிடுறோம், ஆனா என்னைக்காச்சும் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டுருக்கோமா? இதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டு சாப்பாட்டுல இருக்க கீரை, காய்கறி, பழங்கள், பருப்பு வகைகள்னு இவையெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து தான் கொடுக்குது. ஆனா அதே நேரம் அடிக்கடி வெளியில கிடைக்கிற எண்ணெய், அதிகமான உணவு, அதிக சர்க்கரை, ஜங்க் ஃபுட்னு சாப்பிட்டே இருந்தா அது நம்ம உடம்புக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் சாப்பாடும். எவ்வளவு நல்ல உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிட்டாதான் அது நம்ம உடம்புக்கு நல்லது. அளவோட இருந்தாலே எல்லாமே சரிதான். ஏன்னா நம்ம உடம்ப பாத்துக்கிறது முதல் பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. உணவை மாற்றினால் வாழ்க்கை முறையும் மாறும். உணவே மருந்து, ஆரோக்கியமே செல்வம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப எளிமையா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா மருந்து அப்படின்றது எதுக்கு தேவை, உணவே மருந்தா மாறிடுமே அப்படின்ற தகவலை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சமுத்திரத்திலிருந்து சிவகுமார் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலயமா பல கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த பதிவை கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.

0: ஒரு நிமிட பேச்சு. இன்றைய சூழ்நிலைக்கேற்ற சிறப்பான தலைப்பு உணவே மருந்து. நொறுங்க தின்றால் 100 வயது, பசித்த பின் புசி என்ற பழமொழிக்கேற்ப நம் அனைவரும் நம் தாய்மார்களின் அஞ்சரை பெட்டி சமையல் முறையையும் அவ்வப்பொழுது சமைக்கும் சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்களை அம்மியில் அரைத்தும் சிறப்பாக பயன்படுத்தி வந்தான். ஆனால் தற்பொழுது ரசாயனம் கலந்த மசாலா பொருட்களையும் துரித உணவுகளையும் உண்டு ஆரோக்கியமற்ற சூழலை உருவாக்கி வருகிறான். இருப்பினும் நம்முடைய அறுசுவை உருவான இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்ற அறுசுவை உணவுகளையும் அவரவருடைய உடல் வாகுக்கு தகுந்தமாறு தகுந்த நேரத்தில் தகுந்த அளவு சரியான விகிதத்தில் உண்ணும் பொழுது நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்பொழுது உணவே மருந்து என்ற முறை சிறப்பானதாக அமையும். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: சின்ன சமுத்திரம் சிவகுமார் அவருடைய பதிவு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. கேக்க இனிமையாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உணவு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏன் இவ்வளோ பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் நம்ம செஞ்சால் போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப செழுமையாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்ருக்கு. எஜமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்பான் அப்படின்ற பாட்டு தான். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்டு மகிழ போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல் வாலி அவர்களுடைய வரிகளுக்கு அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: கம் கம் கை நாட்டு
4: என்னங்க யஜமா திட்டுங்க,
3: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
4: அட அதான் நான் பார்த்தேன்,
3: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
4: தெரிஞ்சு போச்சுன்னா
3: தொலைக்க.

0: காற்றல் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உணவே மருந்து அப்படின்ற தலைப்பின் கீழே நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய அழகழகான கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது உணவே மருந்து அப்படின்னு வரும்பொழுது சுவையான உணவு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு சுவையான உணவை காட்டிலும் சத்தான உணவு தேவை. பசுமையான காய்கறிகள் நிறைய இருக்கணும், தினமும் பழங்களை நிறைய சாப்பிடணும். அதாவது இந்த சிறுதானிய வகைகள், கீரை வகைகள், இது எல்லாமே அளவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயம் அப்படின்றத இந்த உணவே மருந்து அப்படின்ற அந்த இரண்டு வார்த்தை நமக்குள்ளே சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நிகழ்ச்சியினுடைய நேயர்கள் அவ்வளவு விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தாண்டி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கம்பருத்தியூரிலிருந்து சுமதி அவர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்களுடைய பேச்சை கேட்கலாம்.
1: வணக்கம். உணவே மருந்து, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள், பழமொழி உண்டு. அதுபோல நொறுங்க தின்றால் 100 வயது என்பார்கள். நாம் கூடிய வரைக்கும் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவாக சாப்பிட வேண்டும். நார்ச்சத்து உள்ள கீரை வகைகள் சாப்பிட வேண்டும். சரியான நேரத்திற்கு 3 வேளையும் சாப்பிடணும். நாம் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ வேண்டும். காய்கறிகளை நாமே பயிரிட்டு நாம் சொந்தமாக உரமிட்டு வளர்த்து அதை சமைத்து சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. ரசாயனம் கலக்க காய்கறிகளையும் உணவுகளையும் சாப்பிட வேண்டும். நாம் சாப்பிடும் சாப்பாட்டை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். ஒரு உணவை சாப்பிடும் போது இது நமக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகுமா, நம் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்று 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து சாப்பிடணும். நாம் சாப்பிடும் உணவை நாமே சமைத்து நமக்கு நம் உடம்புக்கும் நல்லது நமக்கும் நல்லது. நாம் வாழ நினைத்தால் நோயில்லாமல் அழகாக வாழலாம். நன்றி, வணக்கம்.
0: பாக்கம்பருத்தியூர் சுமதியினுடைய ஒரு நம்ம பேச்சு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அழகான பேச்சாக அமைந்திருந்தது. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
0: ஒரு நம்ம பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் தங்களுடைய ஒரு நம்ம பேச்சு திறனை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. உணவே மருந்து அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பகுதியிலிருந்து ராமசுவாமி அவர்கள் தங்களுடைய ஒரு நம்ம பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. நேயருடைய பேச்சை கேட்கலாம்.
3: வணக்கம். உணவே மருந்து, எனக்கு கிட்டத்தட்ட 80 வயது ஆகுது. உணவே மருந்து அப்படின்னா எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா உடம்பு சரியா இருந்தாலும் சரி சரியில்லைனாலும் சரி சாப்பாடுதான் கொடுப்பா. எங்க அம்மா வைக்கிற ரசம் தான் மருந்து, எங்க அம்மா வைக்கக்கூடிய கீரை சாதம் தான் மருந்து. அப்படி உணவு வகைகள் தான் நாங்க மருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உணவுக்கு பிறகு மருந்து சாப்பிடணும், உணவுக்கு முன்னாடி மருந்து சாப்பிடணும், உணவும் மருந்தும் ஒண்ணு அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களை பார்த்தா பயமா இருக்கு. துரித உணவுகளை சாப்பிட்டு தங்களுடைய உணவு பழக்கத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம உடல் நலத்தையும் கெடுத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு இயற்கையான சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இனியும் இயற்கைக்கு திரும்பலைனா மருந்து உணவாயிடும், உணவு மருந்து ஆகவே ஆகாது. நன்றி, வணக்கம்.
0: இந்த ஒரு நிமிட பேச்சும் உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப அழகாக இருந்தது, கேட்கவே சுவாரஸ்யமாக இருந்தது. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உங்களுக்காக ஒரு அழகான பாடல் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: cool.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. உணவே மருந்து அப்படின்ற அந்த தலைப்புக்கு ஏற்றபடி பல அரிய கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மருந்தை நம்ம நாடி போகிறதுக்கு முன்னாடி உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சால் உணவே மருந்தாக ஆகும் பொழுது மருந்தை நம்ம தேடி போகிறதுக்குண்டான தேவை இல்லாமல் போயிடும். நல்ல உணவை தினந்தோறும் சாப்பிடுவோம், நோயின்றி நீண்ட காலம் வாழ்வோம், அதுதான் சிறந்த வழி அப்படின்றத ரொம்ப அழகாக தங்களுக்கே உண்டான பாணியில் எளிமையான முறையில் நம்மக்கிட்ட நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும். உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் அடுத்த வாரம் வரக்கூடிய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வாரம் வாரம் புதன்கிழமை காலையில 10 மணிக்கு தவறாம நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை கேளுங்க. ஒவ்வொரு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலும் அடுத்த வாரத்துக்கு உண்டான தலைப்பை நாங்க சொல்லுவோம். அந்த தலைப்புக்கு ஏத்தபடி உங்கள் ஊர் உங்களுடைய பெயரோடு சேர்த்து உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி 9444001023 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராம் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். உங்களுடைய பேச்சு கட்டாயம் ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கணும். சரி, அடுத்த வார ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னன்னு கேக்குறீங்களா? நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. அடுத்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கு உண்டான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. நான் மறுபடியும் சொல்றேன், நீரின்றி அமையாது உலகு. இப்பவே தாமதிக்காம உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி 9444

00100023 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல். இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து, இனிய புதன் காலை வணக்கம், உணவை மறந்து பேச்சாற்றல், அருமை, வாழ்க வளம், வளர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுந்தர பெருமாள் கோவில், கலை துரைராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர், மாதவரம்ல இருந்து ராகவன், வீரராகவன் அவங்க வந்து சொற்றாடல் அருமை, செந்தமிழில் உரை வளமை, சிறப்புற தலைப்பு இனிமை, செவிப்பட கேட்போருக்கு குளுமை, உணவை மருந்து ஆம் உடலுக்கு விருந்து, உவகை தரும் படைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், அப்புறம் பிரேம்நாத் பிரேமி இவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அன்புராணி, நித்தம் நித்தம் நெல்லிஸ் ஒரு பாடல் பாடி பேசலாம்னு நினைச்சேன், பாடலை தந்த விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் இவங்களும் வந்து அந்த ஒரு நிமிடம் அந்த உணவே மருந்தை பற்றி ஒரு நிமிடத்துக்கு அவங்க எழுதியிருக்காங்க. சார், நீங்கள் அதை அழகாக வந்து செல்ஃபோனில் வந்து பேசி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சா நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அடுத்த முறை அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மேலப்பீடு தயாளன், பாலு விசாலாட்சி, அப்புறம் கமலா வரதன், சிவன் அருண், பாபு முள்ளக்காடுல இருந்து, அப்புறம் சாந்தி ரமேஷ் அண்ட் கருணாநிதி வீரவநல்லூர், தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம், எல்லா நேயர்களுமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இங்கே அன்புராணி அவங்க வந்து யாழினி ஒழுங்கு சொல்லாற்றல் அருமை வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் அவங்க வந்து டெலிகிராம் செய்ய தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா? ஓகே, நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிட பேச்சாற்றல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:01. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டு மகிழ்விருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி சுசீலா, எல்லாரீஸ்வரி, சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு இயற்றிய பாடல். இசை MS விஸ்வநாதன்.

0: காவல்காரன் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்தாங்க. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சுது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
1: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: காட்டு ரோஜா. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்தாங்க. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
0: என்றும் இனியவிலே தொடர்ந்து கடவுளை கண்டேன். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் இது.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுல தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் அடுத்து கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நிலையத்தில் நேரம் 11:25. என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, இனிய புதன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. என்றும் இனியவை பாடல்கள்லாம் அசத்தல், முதல் பாடலே வந்து அசத்தல், அடுத்தது மெல்லப்போ மெல்லப்போ வண்டொன்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவர் வந்து பழமை பாடல்கள் அமிர்தம், குளுமை தரும் பஞ்சாமிரதம், இனிமை தரும் ராகங்கள் அதிரசம், இனியவை இதயத்தில் நிறைந்தவை அப்படின்னு வீரராகவன் மாதவரம்லேருந்து போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து நிகழ்ச்சி பதாகை அருமை பாடல்களும் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களெல்லாம் வரிசையாக சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன், கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களும் வந்து என்றும் இனிவை நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகிற பாடல்கள் எப்போதுமே இனிமை தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா அவங்களும் வந்து என்றும் இனியவை தரும், என்றுமே இனியவை தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க, தஞ்சாவூரில் இருந்து. அண்டு சங்கர் மேடம் இன்றைக்கி காலை வணக்கம், என்றும் இனிவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமை சுவை கொண்ட பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், முதல் பாடலே அசத்தலாக துள்ளி கொண்டு வந்ததே இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்களும் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து, சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் எல்லோரும் வந்து இணைஞ்சி வந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் டெய்லர் அவங்க அயனாவரம்ல இருந்து, ரங்கநாதன் அவரும் வந்து இந்த பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியவன் மேடு வண்ணை கணேசன், அப்புறம் மீரா வெங்கட்ராமன், சாந்தி ரமேஷ், பன்னிபுரம் மணிகண்டன், பத்மா சவுந்தரராஜன் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, அதே வாழ்த்தோடு அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாமா? இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கலங்கரை விளக்கம். இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. வாலியின் பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா நிலவே.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சு.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல என்றும் இனியவை நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் கண்ணனின் காதலன் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. ஆலங்குடி சோமு இயற்றிய பாடல், இசை MS விஸ்வநாதன்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்னா
0: ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்ப.

0: நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை
0: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல்
0: உங்கள் சாய்ஸ்.

0: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றில் எங்கும் கீதம், காணாத ஒன்றை
0: என்றும் இனியவை கேட்டு ரசித்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கன்னிப்பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. அவினாசி மணி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

எங்கள் நிலையத்தில் நேரம் 11:48:15. நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்களுடைய

பதிவுகளை பார்த்துட்டு வந்துடலாம். மேலப்பீடு தயாளன் அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்ல இருந்து என்றும் இனிமை நிகழ்ச்சியில் காலத்தில் அழியாத காவிய பாடல்கள் வரிசையில் அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லிட்டு 100 marks கொடுத்துட்டாங்க. பூந்தணலும் புண்ணியக்கொடி நீண்ட நாட்களுக்கு பிறகு இனிய பழைய பாடல்களை என்றும் இனிமை நிகழ்ச்சியில் விவித் பாரதியில் கேட்டு மகிழ்ந்தேன். அறிவிப்பாளர் அவங்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவங்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களும் கொடுத்துருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்விக்குமார் துள்ளி துள்ளி விளையாட என்ற பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கியது கேட்டு என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது, பாராட்டுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலங்கை மண் ஆட்டோதுரை அவங்களும் வந்து மதிய வணக்கம் சொல்லிட்டு இனியவை என்றும் இனியவை பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் என்றும் இனியவை கானங்கள் காதில் விழுந்த தருணத்திலே காற்று வாங்க போனவன் ஏதும் வாங்காமலே காலத்தினை கடத்தி வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரபாகரன் நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் நிகழ்ச்சியில் மிகவும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் சிவன் அருண் காலங்கள் ஓடினாலும் காவிய பாடல்கள் மனதிற்கு இனிமை தரும், சிரித்தால் தங்கப்பதுமை அடடா என்ன இனிமையான பாடல்கள் என்றும் இனியவையாக வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கொடுத்துருக்காங்க. எழுக்கினர் அபுதாகிர் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோப்பன் அவங்களும் வந்து அனைத்து பாடல்களும் அற்புதமான தேனிசை கானங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்பு ராணி மனம் தொட்டு 1000 முறை கேட்டாலும் திகட்டாத இனிமை, மொத்தத்தில் என்றும் இனியவை பாடல்கள் சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்வர்த்தி கண்பேட்டை அருணகிரி கீதா அவங்களும் வந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், தேனிசை கானங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொன்னியவன் மீது வண்ணை கணேசன் அவங்களும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுக்கேசாவரம் வஜ்ரவேலு அண்ட் நாராயணன் அவங்களும் வந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோம சுந்தர பிரபு அவங்களும் அப்புறம் மாலினி தேவி அருணாச்சலம் எல்லாருமே வந்து பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பு ஐனவரம் அவங்களும் வந்து பாடல் தேர்வு மிக மிக அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து காற்று வாங்க போன நாயகன் கன்னியவரை கவிதை வடிக்கிறார், இதயத்திலும் சுமைத்தினார் என்றாலும் கலங்க விழா கண்ணடத்து பைங்களே கவனத்துடன் தெரிகின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கலங்கரை விளக்க பாடல் என்றும் இனியவைக்கு வெளிச்சம் ஊட்டுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்வராஜ் அப்புறம் பர்வதவர்த்தினி ஆசிரியர் நக டீனா ஸ்ரீபுகழினி அண்ட் எஸ் எஸ் செந்தில் கண்ணன் சோபா அப்புறம் செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்ல இருந்து எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 9871. 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கொங்கு நாட்டு தங்கம் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடியது, ஏ மருதகாசி இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குடும்ப தலைவன் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டெல்லாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இது. கே வி மகாதேவன் இசையில்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மீண்டும் இணைகிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். நேரம் நண்பகல் 12 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம், 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கோம். நேயர்களே, சில பாடல்கள் காதுக்குள் மட்டும் கேட்பதில்லை, அவை நம்முடைய நினைவுகளுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். ஒரு பாடல் கேட்டவுடனே பள்ளிப்பருவம் நினைவுக்கு வரலாம், நண்பர்களோடு கழித்த அந்த மாலை நேரம் நினைவுக்கு வரலாம், வானொலியை சுற்றி குடும்பமே உட்கார்ந்திருந்த அந்த நாட்கள் நினைவுக்கு வரலாம். அப்படிப்பட்ட இனிமையான நினைவுகளையும் காலத்தால் அழியாத 90களின் சூப்பர் ஹிட் பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துவிட்டது இந்த நிகழ்ச்சி.
2: ரெட்ரோ நேரம்

90s என்றாலே மெலோடி இருந்தது, மனதை வருடும் இசை இருந்தது, துள்ள வைக்கும் தாளம் இருந்தது. முக்கியமா ஒரு பாடல் முடிஞ்ச பிறகு அதன் இசை மனதுக்குள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த இனிய இசை பயணத்தில் உங்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் நடுவே ஒரு சின்ன சின்ன நினைவு, ஒரு சுவாரஸ்யமான தகவல், ஒரு இனிய உணர்வு, இவற்றோடு இன்றைய ரெட்ரோ நேரத்தை ஆரம்பிக்கலாமா? நாம கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி 90களின் இசை நதியில் நம்மையும் கொஞ்சம் பின்னோக்கி அழைத்து செல்லட்டும் வரக்கூடிய இந்தந்த பாடல்கள். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் செம்மந்தி திரைப்படத்திற்காக வாலியுடைய கற்பனை வரிகளில் இளையராஜாவுடைய இசையில ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடின பாடல் இது. செம்மந்தி திரைப்படத்திற்காக

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12:08. இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில 90s சாங்ஸ் அதை தான் தொடர்ந்து கேட்க போறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், இப்போ நான் பிளே பண்ண போற அந்த பாடலை கேட்டா எத்தனை பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் நினைவுக்கு வருவார்?

தெரியாது. அதுதான் அந்த பழைய பாடல்களோட மாயம். ஒரே பாடல், ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிக்கதை. அந்த கதைகளை நினைத்தபடி இன்னும் ஒரு அழகான 90களோட பாடலை கேட்போமா? அது என்ன பாடல்? என்ன சேமச்சான் திரைப்படத்திற்காக தேவாவுடைய இசையமைப்பில் காளிதாசனுடைய கற்பனைக்கு சித்ரா பாடிய பாடல் என்றும் நினைவில். இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக.

இடைக்கால பாடல்களின் இனிமையை ரெட்ரோ நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12:14. இப்போ நமக்கு பிளேலிஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ஆனா அந்த காலத்துல பிளேலிஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா வானொலியில நமக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டாவே வால்யூமை கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு அடுத்த வேலையை எல்லாம் மறந்துட்டு பாடலை கேட்டுட்டு இருந்து ரசிச்சுட்டு இருந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்திருக்கோம். அந்த நாட்களின் இசை உணர்வை மீண்டும் நமக்குள் கொண்டு வரட்டும் அடுத்து வரக்கூடிய பாடல். என்ன திரைப்படத்திலிருந்து? சின்னம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து வாலியுடைய கற்பனை வரைக்கும் இளையராஜா இசையில் மனு மற்றும் ஜானகி குரலில் பாடலை கேட்போம்.

இன்றைக்கி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிகளில் 90களுடைய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரம் நண்பகல் 12:20, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்போ அடுத்து வரக்கூடிய பாடலுடைய முதல் அந்த ஒலியை கேட்ட உடனேயே அந்த முதல் இசைக்கருவி ஒலியை கேட்டாவே பாடல் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. 90களுடைய இசை ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய சவால் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இசை ஆரம்பிக்கட்டும், உங்களது நினைவுகள் தொடரட்டும்.

0: வாலியின் கற்பனைக்கு தேவா இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணைய.

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் நண்பகல் 12:27. இன்னைக்கு இடைக்கால பாடல்கள் வரிசையில் 90s ஹிட்ஸா நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். 90s காதல் பாடல்கள்ல ஒரு தனி அழகு இருந்தது. காதலை நேரடியாக சொல்லாமல் இசையிலும் வரிகளிலும் பார்வையிலும் மெதுவாக சொல்லிவிடும் பாடல்கள் அவையெல்லாம். அப்படி ஒரு இனிய மெலோடியை இப்போ கேட்டு ரசிப்போமா? என்ன திரைப்படத்திற்காக? வைரமுத்துவின் கற்பனைக்கு சௌந்தர்யன் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது. கோபுர தீபம் திரைப்படத்திற்காக.

காலம் முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்மை பின்னோக்கி அழைத்துட்டு போகுது. அந்த பாடல் கேட்ட அந்த வயதுக்கு, அந்த இடத்துக்கு, அந்த மனுஷங்க கிட்ட சில நிமிடங்களாவது நம்மை அழைத்துட்டு செல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நினைவு பாடலை இப்போ கேட்டலாமா?

0: 8853 மற்றும் ஒரு எண் 2838987711. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் தமிழ் செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: ஆகாஷவாணி

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 0444295202

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத், அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம்.
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின்போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் 2 நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும்

0: ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் வருகை தரும் நிலையில் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்ட் சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங். அது நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். அது மூலமா இப்ப ஆட்டோ வாங்க போறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலியமா நான் காரும் கடத்து விட்டாங்க, ஆட்டோவும் கத்துக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.
0: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23ஆம் தேதி சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுலி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலுமிருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டுப் பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலின் 4.5 ஆக பதிவானது.

0: வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கேன் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோக்கி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 FM. செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேரம் நண்பகல் 12:50. இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் வரிசையில 90s ஹிட்ஸா தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பொதுவா 90 அப்படின்னாவே ஒரே மாதிரியான இசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில பாடல்கள்ல கிராமத்து மனம் வீசும் நாட்டுப்புற இசை, நகரத்தின் வேகத்தை சொல்லும் துள்ளல் இசை, மனதை அமைதிப்படுத்தும் மெலோடி, காதல் காட்சிக்கு உயிர் கொடுக்கும் இசை, கதையின் உணர்வை உயர்த்தும் பின்னணி இசை, இப்படி ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு விதமான இசை வண்ணத்தை தந்த காலம் அது. அந்த வண்ணங்கள்ல இன்னொரு அழகான இசை ஓவியம் இதோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இளையராஜா இசையமைப்பில் இளையராஜா ஜானகியோடு சேர்ந்து பாடின பாடல் இது. வைரமுத்துவின் கற்பனைக்கு கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்கான பாடல்

ஒரு நல்ல பாடலுக்கு அழகான இசை மட்டும் போதுமா? இல்ல, அதோட சேரும் வார்த்தைகள் தான் அந்த இசைக்கு உயிர் கொடுக்குது. 90களோட பாடல்கள்ல எளிமையான வார்த்தைகள், ஆழமான அர்த்தங்கள், மனதில் எளிதாக பதிந்த வரிகள், இன்றும் நாம் முணுமுணுக்கும் அளவுக்கு அந்த பாடல் வரிகள் நம்மோடு பயணித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகளோடு நிறைவான பாடல் இது பொன்னுமணி திரைப்படத்திற்காக.

0: தெரியுமா?
1: இசை பயணம் எப்போதுமே ஒரு வித்தியாசமான பயணம். இன்றைய ரெட்ரோ நேரத்திலும் 90களின் இனிய பாடல்களோடு சில நினைவுகளை மீண்டும் சந்தித்தோம், சில பாடல்களை மீண்டும் கேட்டு ரசித்தோம். பாடல்கள் முடிந்திருக்கலாம், ஆனால் அந்த இசை தந்த நினைவுகள் முடியாது. உங்கள் நினைவுகளோடு இணைந்து இனிமையான இந்த இசை பயணத்தில் எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு இனிய ரெட்ரோ நேரத்தில் மீண்டும் சில இடைக்கால பாடல்களோடு, மீண்டும் சில புதிய நினைவுகளோடு சந்திப்போம். அதுவரை இடைக்கால பாடல்களை ரசித்துக் கொண்டே இருங்கள், இனிய நினைவுகளை சுமந்து கொண்டே இருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை அலைவரிசையிலும் கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் நாம கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இது நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவருக்கு பிடித்த பாடலை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. இது நீங்க தொலைபேசியில பேசணும், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடுறோம். 2952508533 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்கு எண்ணான 2838987171 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணான 0444 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையலாம். நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு ரூல்ஸை கடைபிடிச்சிங்கன்னா எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது உங்கள் மனதில் பதிய வேண்டிய ஒன்று. சரி, நிகழ்ச்சியில வந்து முதல்ல பேசக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: இந்த மதிய வேளையில விபதி பாரத்தில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: 1973 வெளிவந்த படம் எங்கள் தங்கராஜா. அந்த படத்திலிருந்து கல்யாண ஆசை வந்து காரணத்தை சொல்லவா, இந்த அற்புதமான பாடல அனைத்து நேயர்களுக்கு கொடுமா அந்த பாடல கேட்கட்டும்.
0: ஓகே சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயருக்காகவும் கண்ணதாசனுடைய கற்பனைக்கு கே வி மகாதேவன், இசையில் டீம் சவுந்தரராஜன், பி சுசிலா, அவங்களுடைய வாய்ஸ்ல கேட்டலாம் பாடலை எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் மனம் விரும்பி கேட்ட பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சி இது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பிற்பகல் 1:07. நம்ம இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து அப்படின்றதும் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து சார்?
1: நாகை மாவட்டம் அமெரிக்காவோட அறிவழகம்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் சார் உங்களுக்கு?
1: அந்தமான் காதலி படத்துல நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தேன்.
0: கொடுத்துடலாம் சார். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்க்காகவும் பாடல் இது. கண்ணதாசன் கற்பனைக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் KJ யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக.

0: இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பிற்பகல் 1:12. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார், எங்கிருந்து, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டகன் பேசுறேன்மா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: படம் பொன்னி திருநாள்மா. அதுல பிபி சீனிவாஸ் பாடின பாட்டுமா, ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, அந்த பாட்டுமா.
0: ஓகே சார், கொடுத்துடலாம். இனிப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு இருக்கிற எல்லா நேர்க்காகவும் கேவி மகாதேவன் இசையமைப்பில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் முத்துசுவாமி அவங்களுடைய கற்பனை வரிகளில் பாடல்.

0: நேயர்கள் கேட்ட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேரம் பிற்பகல் 1:17 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். தண்டலம் புண்ணிய கோட்டி பேசுறமா.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் சார் உங்களுக்கு?
1: எனக்கு பசும்பொன் என்ற திரைப்படத்திலிருந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே
0: வந்ததில்லை
1: பாடலை அனைவருக்கும் வழங்குங்களம்மா. நன்றி.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்காகவும் பைரமுத்து கற்பனைக்கு வித்யாசாகர் இசையில் கிருஷ்ணச்சந்தர் சுஜாதா பாடிய பாடல் இது பசும்பொன் திரைப்படத்திற்காக.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேரம் பிற்பகல் 1:23. அடுத்து பாடல் கேட்டு இணையக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: புது புது அர்த்தங்கள்ல இருந்து கிளடி என் கண்மணின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல மேடம், அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் வாலியுடைய கற்பனைக்கு இளையராஜா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்கு

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. உங்களுடைய ஒரு நிமிட பேச்ச புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. நேரம் பிற்பகல் 1:31. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து? உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
2: என்ன பாடல் சார் கொடுக்கலாம் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணையிட்டார் படம் பேரு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு போதையில போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாடகரோட பாடகியோட டேலண்ட எல்லாம் பாக்கணும்னா இந்த மாதிரி பாடல்ல தான் பாக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் உயர உயர போகிறேன்ட்டு கொஞ்சம் அப்படி வித்தியாசமா பாடியிருப்பாங்க.
2: ஓகே சார், அதுல அந்த பாடல் வேணும். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். உங்களுக்காகவும் கேட்டெடுக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் வாணியின் கற்பனைக்கு எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, அவங்களுடைய குரல்ல நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்கான பாடலை கேட்கலாம்.

0: நேரம் பிற்பகல் 1:36. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இணைக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னத்தூர்ல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு பாண்டாங்குறிச்சில இருந்து உதட்டோர சேவப்பழக அந்த பாட்டை கொடுங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
0: பாடல கொடுத்தலாம் சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. தேவாவுடைய மியூசிக்ல ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது.

0: நேரம் பிற்பகல் 1:41. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க. இணைப்பில் இணையக்கூடிய நிறைவான நேயரையும் சந்திச்சிடலாம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம், முருகன். நலம் தானா?
0: எல்லாரும் நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், நேரம் குறைவா இருக்கு உங்களுக்கு.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் மூண்டு போறவா
0: பாடல் கொடுத்தலாம். இனிப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்க்காகவும் மனோஜ் கியான் இசையமைப்பில் ஊமை விழிகள் திரைப்படத்துக்கு.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் கேட்கலாம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 1 மணிக்கு மீண்டும்.

மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே. நேரம் பிற்பகல் 1:44 இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரி கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்பட உள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் தங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: ஓசோன் படலத்தால் மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கல் ஆகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ரூபாய் 3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்பகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருட்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர்

0: சென்னை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. 102.3 FM.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம் நேர்களை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாகர் மாலா திட்டம் பற்றிய தகவல் இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கூறினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
2: How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான படலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்றது கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நம்மளோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் நேர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 2:02 ஆயிட்டுருக்குங்க. இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, பாடலை கேளுங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க.

பாட்ஷா அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களோட குரல்களில், வைரமுத்தோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, விஷ்ணு அப்படிங்கிற படத்துலேருந்து அனுராதா, சுரேந்தர் இவங்களோட குரல்களில், தேவாவோட இசையமைப்பில்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விரும்புகிறேன் அப்படிங்கிற படத்துலேருந்து சிலோன், மனோகர், சுபா இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: வான்மதி அப்படிங்கிற படத்துலேருந்து மனோ சித்ரா குரல்களில், பாலியோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444000123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. உங்களுடைய 1 நிமிட பேச்சை புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்.
0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 2:32:55 ஆயிட்டு இருக்குங்க. எங்கள் ஸ்டைல் அப்படின்னாக்க என்ன ஸ்டைலில் இன்னைக்கு பாடல்கள் போடுறோம், என்ன தீமில் பாடல்கள் போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ டைம் சொன்னோம் இல்லையா, இந்த நேரம் பொதுவாக எல்லாருக்கும் என்ன நேரம், அதாவது மதியம் உணவு சாப்பிட்டுட்டு அப்படி லைட்டாக கண் அசர்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் யாரும் தூங்காமல் சுறுசுறுப்பாக ஜாலியான பாடல்கள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா துள்ளல் இசை பாடல்கள் அப்படிங்கிற வரிசையில. அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னாக்க, சுக்வீந்தர் சிங், சுபா இவங்களோட குரல்கள்ல, கலைக்குமாரோட வரிகள்ல, தேவாவோட இசையமைப்புல, உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படத்துல இருந்து.
2: அன்பு ரமி ரசிகர்களுக்கு காந்தனின் வணக்கம். ஒரு சிறிய விடயம், புயல் அடித்த தேசத்துக்கு பின்பு நான் காந்தனின் காத்திய 27 என்னும் ஒரு இசை தொகுப்பை வளர்த்திருக்கிறேன். இன்னும் 3 வாரங்களில் உங்கள் கரங்களில் அது வந்து சேரும். அது வேகம் கொண்ட சினிமா காலத்தில் இதில் போட்டியிட்டு ஜெயிப்பேன். நன்றி காந்தன்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல், அதாவது ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி நிலையம். இது மூலமாக நாம் வந்து தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளிலையும், இந்தியாவோட எல்லா பகுதிகளும், உலகத்தோட எல்லா பகுதிகளிலேருந்தும் வந்து இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறச்சே. இந்த பாடல் போடல் என்ன எப்படிங்க சொல்லுங்கள்?

யோட முதல் 30 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூக்க கலக்கத்தில் இருப்பீங்க. ஆனால் தூங்காமல் எல்லாரும் ஜாலியாக துள்ளல் இசை பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாடல்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எல்லாரும் கட்டுப்படுத்திட்டு நீங்களாம் வந்து துள்ளல் இசை பாடல்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் அசதி அப்படிங்கிறது சகஜம்தான் இல்லையா? அதனால தூங்க வைக்கக்கூடிய சில மெலோடி பாடல்களையும் போடலாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில். இப்போ நீங்கள் தூங்கி எழுந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்துட்டீங்கன்னா நம்மளோட மாலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே நமக்கு வந்து ஊக்குவிப்பான வார்த்தைகளை வந்து ஃபேஸ்புக்கில் முகநூலில் வந்து நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற பக்கத்தில் போடணும் இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதமான பாடல்களும் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக. ஸோ இப்போ நாம் கேட்ட அந்த பாடல் பிரியமுடன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரனோட குரலில் அறிவுமதியோட வரிகளில் தேவாவோட இசையமைப்பில் கேட்டோம்.

பகைவன் அப்படிங்கிற படத்துலேருந்து கோபால் சர்மா, சுஜாதா குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படத்துலேருந்து ஸ்வர்ணலதாவோட குரலில், தேவாவோட இசையமைப்பில்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நிலையத்தில் நேரம் 2:55.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சாகர் மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில்

கடலுக்கும் துறைமுகங்களுக்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது. உலகின் முக்கிய கடல்வழி வர்த்தக பாதைகளில் இந்தியா அமைந்துள்ளதால் இந்த கடல்சார் வளங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துவதற்கான மிக முக்கிய முயற்சியாக உருவானதே சாகர்மாலா திட்டம். 2015 மார்ச் மாதம் மத்திய அமைச்சரவையால் சாகர்மாலா திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகங்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதும், சரக்குகளை துறைமுகங்களுக்கு விரைவாகவும் திறமையாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு செல்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் ஆகும். அப்படியானால் சாகர்மாலா என்றால் என்ன? எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் துறைமுகங்களை மட்டும் மேம்படுத்துவது அல்ல இந்த திட்டம். துறைமுகங்களை சுற்றியுள்ள சாலை, ரயில், தொழில், வர்த்தகம், நீர்வழிப்பாதைகள், கடலோர சமூகங்கள் என முழுமையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதுதான் சாகர்மாலாவின் அடிப்படை அணுகுமுறை. இந்த திட்டத்தின் கீழ் 5 முக்கிய செயல்பாடுகள் அமைந்துள்ளன. துறைமுக நவீனமயமாக்கல், துறைமுக இணைப்பு, சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள், துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல், கடலோர சமூக மேம்பாடு, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து என 5 முக்கிய செயல்பாடுகளை தூண்களாக கொண்டுள்ளது சாகர்மாலா திட்டம். இதை பற்றி சற்றே விரிவாக தெரிந்து கொள்வோமா? துறைமுக நவீனமயமாக்கல். நாட்டில் உள்ள துறைமுகங்களின் திறனை அதிகரிப்பது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, சரக்குகளை கையாளும் வேகத்தை மேம்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். துறைமுகங்கள் வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட்டால் கப்பல்கள் துறைமுகத்தில் காத்திருக்கும் நேரம் குறையும். இதன் மூலம் வர்த்தக செலவையும் குறைக்க முடியும். இரண்டாவதாக, துறைமுக இணைப்பு. ஒரு துறைமுகம் சிறப்பாக இயங்குவதற்கு துறைமுகத்திற்குள் மட்டும் நல்ல வசதிகள் இருந்தால் போதாது. துறைமுகத்திலிருந்து நாட்டின் உள்பகுதிகளுக்கு சரக்குகள் தடையின்றி செல்ல வேண்டும். இதற்காக சாலை, ரயில், குழாய்கள் மற்றும் பன்முக போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை விரைவாக வெளியேற்றி உற்பத்தி மற்றும் நுகர்வு மையங்களுடன் இணைப்பதாகும். மூன்றாவதாக, துறைமுகம் சார்ந்த தொழில் மயமாக்கல். துறைமுகங்களுக்கு அருகிலேயே தொழில்கள் மற்றும் தொழில் குழுமங்களை உருவாக்குவதன் மூலம் உற்பத்தி, ஏற்றுமதி, வேலை வாய்ப்பை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். துறைமுகத்திற்கு அருகில் தொழில் அமைந்தால் மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கும் தேவையான போக்குவரத்து நேரமும் செலவும் குறையும். நான்காவதாக, கடலோர சமூக மேம்பாடு. சாகர்மாலா என்பது துறைமுகங்களையும் பெரிய கட்டமைப்புகளையும் மட்டுமே பற்றியது அல்ல. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மீனவர்கள் உள்ளிட்ட கடலோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம். திறன் மேம்பாடு, மீன்பிடித்துறை சார்ந்த கட்டமைப்புகள், கடலோர சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெறுகின்றன. ஐந்தாவதாக, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துடன் இணைந்து சரக்குகளை கடல் மற்றும் ஆறுகள் வழியாகவும் அதிக அளவில் எடுத்துச் செல்வதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம். பெரிய அளவிலான சரக்குகளை நீர்வழியாக எடுத்துச் செல்வது சில வழித்தடங்களில் செலவு குறைவாகவும் சாலை நெரிசலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சாகர்மாலா திட்டம் துறைமுக வளர்ச்சிக்கான திட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் கடல்சார் பொருளாதாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு நீண்டகால தேசிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் சாகர்மாலா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நேரத்தை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
2: தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய வர்ணஜாலம் நிகழ்ச்சியை நாம் வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேயர்களோடையும் கூட சேர்ந்து நாம் ரசித்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் உங்களுக்காக 12B அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்க போகிறோம். மகாலட்சுமி ஐயர், ஹரிஷ் ராகவேந்திரா குரல்களில், வைரமுத்துவோடு வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில்.

அரவிந்த் சங்கரோட இசையில் பா விஜயோட வரிகளில் ஹரீஷ் ராகவேந்தரோட குரலில் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம். விபத்வாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் இணைஞ்சிட்ருக்கீங்க. முகநூல் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேயர்கள் பதிவுகள் போட்டிருக்காங்க. பெரும்பான்மையான நேயர்கள் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவங்க வந்து ரசனை மிக்க கானங்கள், ரசிக்க வைக்கும் பாடல்கள், வசந்தம் மிக்க ராகங்கள், வந்து நெஞ்சு நினைவுகள், வர்ணஜாலம் தந்த மலர்கள், வண்ண கோலம் நிறை ஸ்வரங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பர்வத வர்தினி அவங்க ஏழு கிணறு தேவா எல்லாரும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வலங்கை மாநிலேந்து ஆட்டோ துரை அவங்க, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க போட்டிருக்காங்க என்னன்னாக்கா, இன்று நேரலையில் பங்கு பெற முயற்சித்தேன், இணைப்புகள் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவர் வந்து 101.6 கும்பகோணம் பண்பலை மூலம் தங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. செந்தில் கண்ணன் ஷோபா அவங்க வந்து ஆரம்ப பாடல் வந்து அதாவது எங்கள் ஸ்டைல் அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அந்த பாடல் முதல் பாடலே வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி புரசைவாக்கம் சவுந்தரராஜன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, பாபு முள்ளக்காடுலேருந்து, அதுக்கப்புறம் முகமது மியான் அவங்க போட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பிரகாஷ் அவங்க, டி நகர் ரங்கராஜன் அவங்க, காஞ்சிபுரத்துலேருந்து ராணி ஆனந்தன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ் அவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம எடுத்துட்டோனாக்க இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம இன்னைக்கு போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வரோம். அதை பற்றி நம்ம அறிவிப்பு கொடுக்குறோம். சில நேயர்களுக்கு

அந்த தீம் பேஸ்டு பாடல்கள் சில நேயர்களுக்கு பிடிக்கும், சில நேயர்களுக்கு வந்து ஆஹா இதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாடல் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு விருப்பம் ஒவ்வொரு ரசனை இல்லையா, அந்த மாதிரி விரும்பின பாடல்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் போட்டிருக்காங்க. கதிரன் வாரியங்காவல் அப்படிங்கிறதுலேருந்து கதிரவன், தமிழில் கதிரவன் இருக்குது, ஆங்கிலத்தில் கதிரன் இருக்குது, கொளஞ்சிநாதன் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன், சரவணன் ராமலிங்கம், அமுதா அவங்க, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, முகமது பிலால் அவங்க, அன்புராணி அவங்க போட்டிருக்காங்க, ரஞ்சித்குமார் ராமநாதன், பர்வத வர்தினி அவங்க குளமாண்டப்பட்டியிலேருந்து, கே வி ஜெயசீலன், ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி கண்ணன், மேலப்பேடு தயாளன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலேருந்து, எல்லா நேயர்களுக்குமே நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம் இந்த வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அடுத்தது எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, சாமி அப்படிங்கிற படத்துலேருந்து சித்ரா குழுவினரோட பாடின பாடல் இது. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம்.

0: பாரிஜாதம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரண், ஸ்ருதி இவங்களோட குரல்களில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், தரனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444000123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. உங்களுடைய 1 நிமிட பேச்சை புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உன்னி மேனன், பாம்பே ஜெயஸ்ரீ இவங்களோட குரல்களில், தாமரையோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில், வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் கேட்கலாம்.

0: சுவரம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: சத்தம் போடாதே அப்படிங்கிற படத்துலேருந்து நேஹா பசினோட குரலில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வர்ணஜாலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாரணம் 1000 அப்படிங்கிற படத்துலேருந்து நரேஷ் ஐயர், பிரசாந்தினி இவங்களோட குரல்களில், தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்துலேருந்து சின்மயி, கார்த்திக் இவங்களோட குரல்களில், நா முத்துக்குமாரோட வரிகளில், வி செல்வகணேஷோட இசையமைப்பில் அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஏழாம் அறிவு அப்படிங்கிற படத்துலேருந்து கார்த்திக், மேகா இவங்களோட குரல்களில் நான் முத்துக்குமாரோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நாம இது வரைக்கும் கேட்ட நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம், வித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஆகவே அந்த நேயர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சொல்ல போகிற தொலைபேசி எண்களை குறிச்சிக்கோங்க. இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறச்சு. நாங்கள் என்ன விண்ணப்பம் வைப்போம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் பங்கு கொண்டீங்க அப்படின்னாக்க மற்ற நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நம்ம விபத் பாரதிக்கு நிறைய நேயர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த விண்ணப்பம் தான். ஸோ தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னாக்க 2952508535, இது ஒரு எண். 2838987871, இது மற்றொரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன மாதிரி விளையாட போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஊரோட பெயர் சொல்லிவிட்டு அதுலேருந்து வந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது நேர்களாகி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஒரு ஊரோட பெயர் சொல்லிவிட்டு நான் ஒரு பாடல் போடுறேன். இந்த பாடல் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த ஊரோட பேர்லேருந்து என்னென்ன சொற்கள் அர்த்தம் தரக்கூடிய நல்ல சொற்கள் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. முதல் ஊரோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க தெப்பெருமா நல்லூர். இன்னொரு தடவை சொல்கிறேன், தெப்பெருமா நல்லூர். நல்லூர் அப்படிங்கிறச்சி தன்னகரம். தெப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே என்ன பாடல் கேட்க போகிறீங்க அப்படின்னாக்க, பொன்னியின் செல்வன் 1 அப்படிங்கிற படத்திலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு அவரே பாடின பாடல் இது. இளங்கோ கிருஷ்ணனோட வரிகளில் 4 நிமிடங்கள் 50 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ 4 நிமிடங்கள் 50 நொடிகளுக்கு நீங்கள் வந்து தெப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து தெப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். முதல் நேயர் வந்தாச்சு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன் சொல்லுங்க.
1: என்னங்க ஊர்? என்ன தெற்கு?
0: தெப்பெருமா நல்லூர்.
1: தெப்பெருமா நல்லூர்
0: பெருமை இருக்கு இல்லையா, அந்த பெருமா தெற்கு அந்த தெப்பு நல்லூர் தெப்பு தெற்கு தெற்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தெப்பம் சொல்றோம் இல்லையா,
1: தெப்பம்
0: அந்த தெப்பு அந்த தெப்பு. அதுக்கப்புறம் பெருமா பெருமை சொல்றோம் இல்லையா, அந்த பெருமா. அப்புறம் நல்லூர்
1: நல்லூர். சரி, கண்டுபிடிக்கணுமா? தெப்பம்
0: தெப்பம் எங்க பேர் இருக்கு, எங்க இம் இருக்கு? ஊர் பெயர் நம்ம வந்து சொல் தரக்கூடிய வார்த்தைகள் தான் கேட்டிருக்கோம் சரிங்களா, நன்றி. அடுத்த நல் எல்லாமே பாதி பாதியா இருக்கே.
2: கும்பகோணம்
0: சரவணன். காலையில வரலையா நீங்க?
2: இல்ல வரல மேடம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, இன்னைக்கு 4 மணிக்கு இன்னைக்குதான் வந்திருக்கேன் மேடம்.

0: கும்பகோணம் இந்திரா என்ன என்ன தெரு?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன்.
0: இந்திரா காந்தி சாலை
1: சாலை பி எம் சரவணன்.
0: பி எம் சரவணன்.
1: ஆமா மேடம்.
0: மாவுக்கு
1: மாம்பழம் தெப்பெருமா
0: ஒரு எழுத்து ஒரு சொல்
1: மாம்பழம் மாம்பழம். அப்புறமா வந்து பெருசு
0: பெருசு பெருசா சு எங்க இருக்கு
1: பெருசு
0: ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் இருக்கு நினைக்கிறேன். இந்த ஊர் பேர்ல கரெக்டா
1: நல்லூர்.
0: ஓகே நல்லூர் அது வந்து ஊர் பேர் ஆகிடுது. சரி அடுத்தது நம்ம ஊர் பேரை மாத்திக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: சரி தெப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து நேயர்கள் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அடுத்தது நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடலுக்கு முன்னாடி அடுத்த ஊரோட பெயர் சொல்லணும் இல்லையா? இந்த ஊர் பெயர் என்ன அப்படின்னாக்க திம்மராச நாயக்கனூர். இன்னொரு தடவை சொல்கிறேன், திம்ம ராச நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிங்க. திம்ம ராச நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து உங்களுக்கான அவகாசம் 3 நிமிடங்கள் 55 நொடிகள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, கேட்க போகிற பாடலோட விருமான் அப்படிங்கிற படத்துலேருந்து சித் ஸ்ரீராமோட குரலில் கருமாத்தூர் மணிமாறனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட வரிகளில் அந்த பாடல் வந்து 3 நிமிடங்கள் 55 நொடிகளுக்கு உண்டான பாடல் அது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு ஊரோட பெயர் சொல்லிட்டு அந்த ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு திம்மராச நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் பெயர் சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ரங்கராஜன்,
0: டிநகர் ரங்கராஜன், சொல்லுங்க சார்.
1: அதுல வந்து ராகம் இருக்கு.
0: ராகம்.
1: சூப்பர். நாகம்.
0: நாகம். ஓகே ஓகே. மத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன். உங்க கும்பகோணத்துல இருந்து பி எம் சரவணன் ஒருத்தர் வந்தாரு கும்பகோணத்துல.
2: ஏன்னா இங்க பக்கத்துல சாய்மலை இருக்கனால நிறைய பேருக்கு சரவணன் நாமகரணம் இருக்குமா? அத பின்னணி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கும்பகோணத்துல எந்த இடம் சொன்னீங்க நீங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: துவரங்குறிச்சியா? ஓகே. சொல்லுங்க.
2: தாயகம். நாயகம். நாயகம்.
0: நாயக. நாயகம்.
2: சதி.
0: சதியா? சதி. ஓகே. ஃபைன். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தான்குடி முருகன்.
3: ஆமா மேடம்.
0: ஓகே சொல்லுங்க.
3: முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: திம்மராச நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் பெயர். திம்மராச நாயக்கனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்?
3: திருவாரூர்.
0: திருவாரூரா? பா இல்ல ரூ இல்லை.

0: திம்ம ராச நாயக்க நூர்.
1: ராயனூர் சொல்லலாமா?
0: ராயனூர். சரி ஓகே, ஊர் பெயர்கள் வேண்டாம், சொற்கள் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: ராகம்.
0: ராகம்மா?
1: ரா இருக்குல்ல.
0: ஆ க எங்க இருக்கு? ஆ ரா க இம் ராகம் சொல்லியாச்சு. ஆ சரி ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். ஆ அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் திருவான்மியூர் மீரா மேடம்.
0: திருவான்மியூர் மீரா. ஆ சொல்லுங்க.
2: மதி.
0: மதி ஓகே.
2: அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சேமா சொல்லிட்டேன், நேக்கு லைன் போச்சு, அதனால உடனே வந்துட்டேன்.
0: சரி ஓகே, நன்றிம்மா. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
0: உடையார் பாளையம்
3: அஜிம்.
0: அஜினா?
3: ஆமா.
0: ஓகே சொல்லுங்க.
3: நாயக்கர்.
0: நாயக்கர் சொற்கள் மட்டும்தான் சார் நம்ம கேட்டிருந்தோம்.
3: நாசம்னு சொல்லலாம். நாம்னு சொல்லலாம்.
0: சயிம் நாசம். ஓகே நாம். ஓகே நன்றி.
3: நன்றி மேடம்.
0: இன்னொரு நேய ட்ரை பண்றாங்க பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கம் வித்யா ரவி சொல்லுங்க.
4: சரம்.
0: சரமா?
4: சரம்
0: ராதன்னு சொன்னேன், ரா சொல்லி. நானக்க என்ன, எதை மீன் பண்றீங்க நீங்க?
4: நான் ஒரு எட்டு ஒரு மொழி.
0: நானக்க பொருள் என்ன ஆக்சுவலா?
4: பொருள் எனக்கு தெரியல. நான் ஒரு சொல்ல இருக்கு.
0: நான் நாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னாக்க தனியா அந்த ஒரு வார்த்தைக்கு ஏதாவது பொருள் இருக்கா? நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். சரி ஓகே சொல்லுங்க. அடுத்தது
4: ரதி. ரதி.
0: ரதியா?
4: ரதி.
0: ரதி தானே சொல்றீங்க? ஓகே ஓகே நன்றிமா.
4: நன்றி.
0: ஓகே இன்னொரு நேர ட்ரை பண்றாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சுதா மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: இந்த சாயங்காலம் வந்துட்டீங்க, பாத்தால வராமே.
0: யார் கேக்குறது? யாரு?
5: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட் சொல்லுங்க
5: மேடம். இதுல பொறுத்த வரைக்கும் நாதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு எந்த நாதி யாருமே இல்ல அப்படின்னு.
0: ஓகே.
5: அடுத்தது நார்னு ஒண்ணு இருக்கு. நார்.
0: நார். என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்? நேர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த ஊர் பெயர் சொல்லணும் இல்லையா? இந்த ஊர் பெயர் என்ன அப்படின்னாக்க மேல வெளித்தோட்டம் அப்படிங்கிற ஊர் பெயர். மேல மேலன்னு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேலே வெளி வெளிப்புறம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெளி தோட்டம். மேலே வெளி தோட்டம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு வந்து 5 நிமிடங்கள் 5 நொடிகள் அவகாசம் தரும். விடுதலை அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா அவங்க இசையமைச்சு எழுதி அனன்யா பட்டோட பாடின பாடலை கேட்டுக்கிட்டேன்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் வந்து மேலே வெளித்தோட்டம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல சின்ன சின்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். வந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: வலங்கைமான் துரை.
1: கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, 10 கிலோமீட்டர்.
0: சரி, ஓகே.
1: மேல வெளி தோட்டம். தோட்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல இருந்து எழுத்துக்களை எடுத்தோம்னா மேடம்னு ஒரு வார்த்தை வருது. மேடம் மே அதுக்கு இந்த தோட்டத்துக்கு தாய் இம் இருக்குல்ல, அதான் மேடம். மேடம்
0: மேடம்னா என்ன தமிழ் வார்த்தையா?
1: ஓ, தமிழ் வார்த்தை
0: சொல்லணும்.
1: பொருள் பொருள் பட முடிய ஒரு சொல்லு நினைச்சிட்டு தான் நான்
0: தமிழ் வார்த்தைகள் மட்டும். சரிங்களா, தோட்டம் சொன்னீங்க, ஓகே.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.

0: யார் பேசுறீங்க?
1: நான் ராமேஸ்வரம் நம்புராஜன்.
0: ராமேஸ்வரம்ல இருந்து
1: நம்புராஜன்.
0: நம்புராஜன், சொல்லுங்க சார்.
1: சொல்லலாமா? மேல வெளி தோட்டமா?
0: மேல வெளி தோட்டம்.
1: வட்டம்.
0: வட்டமா? வெளி வெளி வெட்டம்
1: ஆயிடுது. வெளியில வானம் இருக்கு. வெளிங்கிற இடத்துல வந்து வானம் இருக்கு.
0: ஓகே.
1: இந்த தோட்டத்துல இத்தனை டம் இருக்கு?
0: தோட்டத்துல
1: தோட்டங்கிற இடத்துல வந்து வாய் அந்த தோவனை விட்டுருங்க. இத்தனை தானா இம்மண்ணா? வட்டம்.
0: வட்டம் இல்ல, வேதனை கொடுத்துருக்கேன். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். தோட்டம் ஓகே, வெளி ஓகே, வெட்டம் வட்டம் கிடையாது. ஏன்னா வெட்டம் ஆயிடும், அது வேதனை இருக்கு. வே இல்ல இல்லையா?
1: ஒவ்வொரு இடத்து எடுத்துக்கிற கூடாதா?
0: அப்படி இது வரைக்கும் நம்ம போல, அதனாலதான்
1: நிறைய எடுத்து வந்திருக்கு. வெளி வந்திருக்கு. வட்டம்.
0: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம்.
1: வட்டம்.
0: ஓகே, நன்றிங்க. அடுத்த நேயர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறச்சே வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருமழிசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: திருமழிசை குண்டுமேடு விஸ்வநாதன், சொல்லுங்க.
2: ஆமா, ரெண்டு மாசம் ஆச்சு, நீங்க ஒன்னே கணக்கு ஏத்துட்டே முடியாது.
0: சொல்லுங்க, குண்டுமேடு விஸ்வநாதன்.
2: ஆமா. நீங்க சொல்லுங்க, என்ன டாபிக்?
0: என்ன டாபிக் அப்படின்னா, ஊர் பெயர் சொல்லியிருக்கேன். அந்த ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய தமிழ் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தேன். மேலே வெளி தோட்டம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள், பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்? மேலே மேலே மேலே போகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேலே வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெளி தோட்டம். மேலே வெளி தோட்டம்.
2: மேலோகம் சொல்லாமா?
0: மேலோகமா? எங்க லோகத்துல நீங்க எங்க இருந்து அழிச்சிட்டு வந்தீங்க?
2: ஒரு மேப் போட்டு கேட்டீதா?
0: இல்லங்க இல்லங்க, இருக்கிற வார்த்தை சொற்கள் வச்சு என்னென்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியுங்கறதா விளையாட்டு. சரிங்களா, நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சொல்லுங்க சார்.
3: சொல்லுங்க மேடம்.
0: மேல வெளி தோட்டம், இதுல இருந்த பொருள் தரக்கூடிய சின்ன சின்ன நல்ல தமிழ் வார்த்தைகள்.
3: என்னங்க?
0: புரியல.
3: மேல வெளி சொல்லுங்களா மேடம்.
0: மேல வெளி தோட்டம், வெளிப்புறம் சொல்றோம் இல்லையா, அந்த வெளி.
3: ஓகே மேடம், அந்த வே சொல்லலாம்ல, ஓரல் தோர் மொழி.
0: வேயா? அதுவும் பொருள், அது வந்து வேற மாதிரி இல்ல. எதுகை ஊர் பெயர் வேண்டாம், சொற்கள் மட்டும்தான் நம்ம கேட்டிருந்தோம்.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அதாவது
0: அவங்க ஊர் பேரு ஏதோ நம்ம கோயின்சிடென்ட்ல அந்த ஊர் பேர் செலக்ட் பண்ணிருக்கோம், அதுக்காக நன்றி சொல்றதுக்காக அவர் வந்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்களோட ஊரை பத்தி பேசுறச்சே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அதுதான் விஷயம். சரி, ரொம்ப நேரமா நம்ம வந்து பாடல் கேட்கல. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த ஊர் பெயர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கொடமாண்டப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்ன பொருள் தரக்கூடிய சொற்கள், நல்ல தமிழ் சொற்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக, எந்த படத்துலேருந்து எவ்வளவு நிமிடங்கள் உங்களுக்கு நான் இதுக்கு அவகாசம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 5 நிமிடங்கள் 45 நொடிகள் உங்களுக்கு அவகாசம் இருக்குது. கொடமாண்டப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்க

0: கொடமாண்டப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய தமிழ் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, நான் கிண்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். கிண்டியிலேருந்து விஜயாவா?
1: ஆமாம் மேடம்.
0: கிண்டி விஜயா, சொல்லுங்க.
1: பட்டி. கொடமாண்டிப்பட்டி.
0: கொடமாண்டப்பட்டி.
1: மாண்டப்பட்டி.
0: வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ராஜா பேசுறேன்.
0: எங்க இருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ராஜா பேசுறேன்.
0: மல்லியம்மா?
2: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க.
2: கொடமாண்டப்பட்டி, பட்டின்னு சொல்லாங்களா மேடம்? பட்டி. அடுத்தது தொட்டி சொல்லாங்களா?
0: தொட்டியா?
2: அது சாரி, கொட்டின்னு வருங்கள, ஒரு அது வருங்களாம்.
0: கொட்டி.
2: கொட்டியா?
0: கொட்டின்னு
2: தொட்டியா? கெட்டிங்களா? கெட்டிங்னு சொல்லாங்களா?
0: இல்லைங்க, நீங்களா சொல்லல. கொடமாண்டப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயரில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் ஊர் பெயர் சொல்லிட்டு ஒரு பாடல் போடுறோம் நம்ம.
2: ஓகே மேடம்.
0: ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எங்கேருந்து? பல்லாவரம். விஜயா?
3: ஆமாம்.
0: சொல்லுங்க. படி.
3: படி. கொடி.
0: படி. கொடி.
3: மாடி.
0: மாடி. போறோம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். அரியலூர் வீரதுரை. சொல்லுங்க.
4: ஆமா, கொடி இருக்கு மேடம். கொடி. மாடி.
0: மாடி. சூப்பர்.
4: படி. படி.
0: படி. படிச்சாச்சு. ஓகே, உங்க பேரை படிச்சாச்சு. நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
5: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: டிநகர் ரமா ரவி.
5: ஓரத்து மா இருக்கு.
0: மா இருக்கு. ஓகே.
5: அப்புறம் பண்.
0: பண்ணா? சூப்பர் சூப்பர். வெரி குட்.
5: அப்புறம் வந்து கொடி, படி.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஓகே. ஸோ அடுத்த ஊர் பெயர் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது என்ன ஊர் பெயர் அப்படின்னாக்க, கடமலை குண்டு அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர். கடமலை குண்டு அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் யோசிங்க. எவ்வளோ நேரம் யோசிக்க போகிறீங்க அப்படின்னாக்க, 4 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்குது. வாழை அப்படிங்கிற படத்துலேருந்து தீயோட குரலில், யுகபாரதியோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் பாடலை கேட்டுக்கிட்டு யோசிங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் வந்து கடமலை குண்டு அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஒரு சில சொற்கள் தான் இதில் கண்டுபிடிக்க முடியும். வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: சென்னை நோம்பூரா நுழம்பூரா?
1: நூம்பல் ஐயப்பன் நாங்கள் கிட்ட.
0: நூம்பல்லா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, நூம்பல்லேருந்து ஹேமா.
1: ஆமா மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: ஆமா சொல்லலாமா?
0: ம், சொல்லுங்க.
1: மது குண்டு கண்
0: எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா அப்புறம் மற்ற நேயர்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாமா? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: சென்னை ஏழுக்கிணறு தேவா.
0: ஏழுக்கிணறு தேவா, சொல்லுங்க சார்.
2: நான் கூட நிறைய பத்து கண்டுபிடிச்சேன்.
0: எதுல?
2: ஒரு மூணு சொல்லிட்டு போயிடுறேன்.
0: எதுல கண்டுபிடிச்சீங்க?
2: இதுலதான் கடமலை குண்டுல பத்து இருக்குது.
0: அப்படியா? ஓ, சூப்பர் சூப்பர்.
2: அவங்க வந்து குலை கலை கடுகு.
0: மத்த நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். லைன்ல இருக்கீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிங்களா? அதான் ரேடியோ வால்யூம் கம்மி ஆகாத பண்ணாததுனால உங்களுக்கு புரியல, உங்களுக்கு லைன் கிடைச்சதே. வணக்கம்.
3: மாலை வணக்கம் சகோதரி.
0: யார் பேசுறீங்க? மாலை வணக்கம்
3: சகோதரிக்கு. மாலை வணக்கம் கூறுவது திருக்குவளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: திருக்குவளை வட்டம் மணக்குடியா? மணக்குடி ராஜேந்திரன், சொல்லுங்க. தலைப்பு வந்து ஒரு ஊரோட பேர் சொல்லிட்டு அதுல இருந்து பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள், நல்ல நல்ல சொற்கள் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்கோம். கடமலை

0: குண்டு அப்படிங்கிற ஊர் பேர் கொடுத்துருக்கோம். கடமலை குண்டு.
1: மலை
0: குண்டு குண்டு பேச்சு மொழி ஆயிடும் இல்லையா?
1: கடந்து செல்கிறது, கடந்து போவதை விட கடன்னு சொல்லுவோம்ல,
0: அதான் பேச்சு மொழி அது.
1: ஓ,
0: நிறைய நேரம் யோசிக்கணும்ங்கறதனால ஒரு பாடல் போடுறோம் அதுக்காக, சரிங்களா? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னொரு நேயரும் வந்தாச்சு. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்க ப்ளீஸ்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா,
0: கும்பகோணத்துல இருந்து
2: சுமதி ராமகுசலம்.
0: சுமதி ராம
2: குசலம்.
0: ஓகே ஓகே. சொல்லுங்க.
2: குடை குடைமா?
0: குடையா? டை எங்க இருக்கு?
2: கரைமலை சொன்னீங்கல்ல, அதான் கரை. கரைமலைக்கு குடை,
0: குடைக்கு டை எங்க இருக்குமா?
2: சரி சரி ஓகேமா.
0: குலை சொல்லலாம் இல்லையா? குலை.
2: ஓகே. மண் கண்.
0: ஓகே, நன்றி நன்றி. ஓகே
2: நன்றி.
0: ஸோ கடமலை குண்டு அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. அடுத்த ஊர் பெயர் சொல்லலாமா? சரி ஓகே. காடிய பட்டினம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிங்க. ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, பிடி சார் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சு ரிஹானாவோட பாடின பாடல் இது. விக்னேஷ் ஸ்ரீகாந்தோட வரிகளில் 3 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான ஒரு சின்ன பாடல்.

0: காடியப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து பொருள் தரக்கூடிய சொற்கள் யார் சொல்ல போறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். மயிலாடுதுறையிலேருந்து குத்தாலம், அந்த குத்தாலம் இல்லையா? ஓகே.
1: ஆமாம், மயிலாடுதுறையின் பக்கத்தில் உள்ள குத்தாலம்.
0: ஆ, பேர், உங்கள் பேர்?
1: கே சிவசுப்ரமணியம்.
0: சிவசுப்ரமணியம், ம், சொல்லுங்க.
1: கடமலை குண்டா
0: சிவசுப்ரமணியம்
1: மேடம்.
0: இல்ல, காடியப்பட்டினம்க்கு வந்தாச்சு நம்ம.
1: காடியப்பட்டினமா?
0: காடியப்பட்டினம்,
1: காடியப்பட்டினம்,
0: ம், பட்டினம். என்னாச்சு?
1: பட்டினம், பட்டினம்,
0: ம்,
1: காணம்,
0: கானம், கானம். ஓகே, ம், அப்ப நீங்க ரெண்டு சுழி நான் எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஓகே, ம், சரி, அடுத்த நேயர் ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆலத்தம்பாடியிலிருந்து பள்ளிசெல்வம்.
0: எங்க இருந்து?
2: ஆலத்தம்பாடி.
0: புரியல, எந்த ஊரு?
2: ஆலத்தம்பாடி.
0: ஆலத்தம்பாடி எங்க இருக்கு?
2: என்னென்ன
0: கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க.
2: என்ன
0: பொருள்
2: கடுமையான?
0: அது நிறைவான சொல்லாது. தொலைபேசி வழி வந்த நேயர்களுக்கும் சரி, முகநூல் மூலமா வந்து இதற்கான சொற்களை கண்டுபிடிச்சு போட்ட எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

வணக்கம் நேயர்களே, இது விபுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:01 ஆயிட்டிருக்கிறது. இனிமையான இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். என்ன நேயர்களே, நலமா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதும் பேசுவதும் மிக்க மகிழ்ச்சி. அதே போல் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க கேட்கலாம்

பூந்தென்றல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் கேள்விகளும் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இன்றைக்கி நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றும் நம்ம வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்ன கருத்துக்கள்லாம் இன்றைக்கி நாம் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்காகவே சூப்பரான டாப்பிக்கோடு நான் வந்திருக்கிறேன். அதாவது ஒருத்தங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு ஹெல்ப் கிடைக்கணும், உதவி கிடைக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசு, நல்ல மனசு எல்லாருக்குமே இருக்கும். அந்த உதவி அப்படிங்கிறத கேட்காம செய்யணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் அதிலும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. என்னங்க உதவிக்கு என்னங்க கட்டுப்பாடு அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் வந்து நம்ம உதவி கேட்டு செய்யணும், கேட்காமல் செய்யணும், இதுதான் இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு. எந்த சந்தர்ப்பங்களில் உதவி கேட்டு செய்ய வேண்டும், கேட்காமல் செய்ய வேண்டும்? ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த உதவி எடுக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு தவிர்க்க நினைப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு கூட வாழ்வாங்க. சில பேர் நம்ம இன்றைக்கி ஒருத்தருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு இருப்பாங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு டிக்கெட் பாஸ் பண்ணி கொடுக்கறதாக இருக்கலாம், அல்லது ஒரு டிராவல்க்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பெரிய விஷயங்களாக இருக்கும், ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயங்களாக இருக்கும். அந்த இடத்துல உதவி இவங்களை தவிர வேறு யாரும் உதவ முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும். நிறைய பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணாமல் போவாங்க. இப்படி அந்த உதவி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கின்றது. வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது, அது கல்விக்கான உதவியாக இருக்கலாம், ஏதாவது இருக்கும். இப்படி பல ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி நம்ம சில நேரம் வந்து நம்ம உதவி செய்கிறோம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து உதவிடுவோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு கில்ட் அப்படியே கொடுக்கும். நமக்கு வந்து இப்போ நம்ம கேட்கவே இல்லை, இவங்க செஞ்சாங்க. சில நேரங்கள் அந்த உதவி வந்து உபத்திரமாக கூட மாறிடும், இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தை கொண்டு போயிடும். இப்படி பல விஷயங்கள் அந்த உதவி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பின்னி பணிஞ்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, சரி இந்த தலைப்பில் நம்ம வந்து பேசலாம், நேயர்களிடம் கேட்கலாம் அப்படின்ட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணுமா கால் பண்ணுங்கள். 044 இணைப்பெண் சேர்த்து 2952 0853 2838978 71 இந்த நம்பருக்கு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிற முறையில் காலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேயர்கள்லாம் தவிர்க்குமாறு கேட்டுக்கிறோம். எந்த சந்தர்ப்பங்களில் உதவி கேட்டு செய்ய வேண்டும், கேட்காமல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பு. வாங்க பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சூப்பரான ஒரு சாங்கோட நாம் வந்து தொடரலாம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி சித்ரா பாடியது. நான் முத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. சேதுபதி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

சேதுபதி அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, சித்ரா பாடியது நாமத்துக்குமார், பாடலாசிரியர்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உதவி செய்யலாம், உதவியை தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் ஒரு தடவை ஒரு நேயர் போதுமானது. நிறைய நேயர்களிடம் நாம பேசவும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கோம். ஸோ யார் வராங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். ராஜேந்திரன் மணக்குடி.
1: ராஜேந்திரன்
2: மணக்குடிமா?
1: மணக்குடி. நீங்க காலை நிகழ்ச்சிகள் எதுலயாவது பங்கேற்றீங்களா? காலையில இருந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றீங்களா? நம்ம நிகழ்ச்சிகள்ல
2: வந்தேன்.
1: ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு முறை வரணும் இல்லையா? சரி, உங்க கருத்து என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு முடிச்சிடுங்க.
2: என்ன தலைப்பு சொல்லலாமா சார்? பட்டன் சொல்லுங்க.
1: ஆமா
2: ஆமா. தலைப்பு என்னமா?
1: அதாவது எந்தெந்த நேரத்தில் உதவி செய்யணும், கேட்டு செய்யணும், கேட்க

0: இல்லாம செய்யணும். அதுதான்
1: உதவிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுடைய நட்புக்கு வந்து எதிர்பாராமல் ஒரு செய்வதுதான் உதவி. ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்க, அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது. அந்த திருச்சத்துல உடுக்க இழந்தவன் கை போல இடுக்கன் களையுமான் நட்புங்கிறது ஓடி போய் செய்வது, அந்த கஷ்டத்தை உணர்ந்து நாம் தான் செய்யணும். எந்த இதுக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னை பெறாத தாய் 1992 தீபாவளி என்று என்னை பெறாத தாயை சந்தித்தேன். அன்னைக்கு அரசாவ அன்று முதல் இன்று வரையும் ஒரு ஒரு மாதமும் இந்த மே மாதம் ஊதியத்தை நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்று 2-3 வருடங்கள் ஆகிறது. அதுவரை அந்த ஒரு கல்வி அறிவுக்காக உதவி செய்வேன். அதே மாதிரி பார்த்து அந்த உதவி என் பையன் செஞ்சிட்டு இருக்கான் இப்போ.
0: சரி, உங்க பெயர் மட்டும் கொஞ்சம் மீண்டும் சொல்லுங்க.
1: ராஜேந்திரன் மணக்குடி.
0: ராஜேந்திரன் மணக்குடி. சரி, நன்றி.
1: நன்றி.
0: காலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவங்க நாளைக்கு பங்கு பெறலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் நேயர்கள் பங்கேற்றால் போதுமானது. அதனால் நாம் அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர், நிறைய நேயர்கள் இணைப்பில் வராங்க, அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பங்கேற்ற நேயர்கள் இணைப்பில் வரும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியினை ரொம்ப ஜாலியாக நிறைய பேர் வந்து இணைப்பில் வராங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். மறைமலை நகர் தாமரை கண்ணி காலை நிகழ்ச்சிகள்
2: என்னங்க?
0: 10 நாட்களுக்கு பிறகுதான் வருகிறேன். 10 நாட்களுக்கு பிறகு வருகிறீர்கள். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க.
2: அதாவது மருத்துவ செலவு கேட்கும் போது நம்ம உதவி செய்யலாம். ஆமா, நமக்கு வந்து அந்த நேரத்துல அவங்க நல்லவங்க கெட்டவங்க திருப்பி கொடுப்பாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்க
0: முடியாது.
2: ஏன்னா அது ஒரு உயிர், உயிர் சம்பந்தமா எந்த உதவி இருந்தாலும் கேட்காம செய்யணும். ஆனா சிலங்க வந்து வேற சின்ன சின்ன உதவி கேட்கும் போது நம்ம உதவி செய்யறோம்னு தெரிஞ்சதுன்னா அடிக்கடி நம்மளே உதவி கேட்பாங்க. நாமளே வந்து தவிர்த்திடலாம். காரணம் இல்லாம, தேவையில்லாம கேட்கறவங்களும் இருக்காங்க.
0: அதுதான் நம்ம தவிர்த்துக்கலாம்.
2: உயிர் சம்பந்தமா யாரா இருந்தாலும் கொடுத்துடலாம் உதவி.
0: சரி, நன்றி.
2: திருப்பி வராவிட்டாலும் பரவாயில்ல.
0: கண்டிப்பா, நன்றி. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ, தயவுசெய்து நேயர்கள் இணைப்புல வந்தோடனே ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, இல்ல நீங்க போன்ல மட்டுமே பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பேர் சொல்லுங்க.
4: செந்தில் கண்ணன் பேரளம்.
0: செந்தில் கண்ணன் பேரளம். நீங்க காலையில நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றீங்களா?
4: வரவில்லை.
0: சரி, சொல்லுங்க.
4: அதாவது அவசர உதவினா இப்ப ஆபத்துல இருக்காங்க. அதாவது இந்த பசங்க படிப்புக்கு, படிச்ச செலவுக்கு, இல்ல ஒருத்தவங்க ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டாங்க. அதாவது சில விஷயங்கள அவங்களா கேட்டாதான் நம்ம உதவி செய்யணும். அதே மாதிரி அதாவது அத்தியாவசியம்னு இருக்கணும்ல, அதே மாதிரி அவசிய உதவினா நம்ம எதுவுமே யாரையுமே
0: அவசிய உதவி என்றால் செய்யலாம். அவசிய உதவி
4: அவங்க பணம் திருப்பி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம் மேடம். ஆரம்பத்துக்கு சில பேர் கடன் வாங்குறவங்க இருக்காங்கன்னா கொடுக்க கூடாது மேடம்.
0: சரி, நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நேயர்கள் எல்லாமே சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவசியமானது, அவசரமானது, இதுக்கு வந்து நம்ம கேட்காமலே செய்யலாம். மற்ற இடங்களில் வந்து சற்று யோசித்து இது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக இது நமக்கு திருப்பி தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சிந்திச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
5: நிகழ்ச்சியை நம்ம கேட்டு வரமாட்டேன்.

0: சரி,
1: எனக்கு டைம் எப்படி இருக்கு, காலையில இருந்தா காலையில ஈவினிங் இருந்தா இல்ல
0: ஹயாத் பாஷா ரெட் ஹில்ஸ்ல இருந்து சரிங்களா? சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது உதவின்றது வந்து சில பேருக்கு பணமாவும் கொடுக்கலாம், சில பேர் உடல் உழைப்பாலையும் கொடுக்கலாம் மேடம். அந்த வேலையில வந்து நான் ரெண்டுமே வந்து செய்யறேன். ஏன்னா இப்ப பக்கத்துல எனக்கு நான் வந்து இங்க ஷாப் வச்சிருக்கேன், எனக்கு பக்கத்துல இந்த சைடு அந்த சைடு கடைங்க, அவங்க வெளியே போவாங்க அதை பாத்துக்க சொல்லுவாங்க. அந்த ஹெல்ப்பு தினமும் செய்யறேன், இந்த சைடு அவங்க வெளியே போகும்போது பாத்துக்க சொல்லுவாங்க அந்த ஹெல்ப்பும் செய்யறேன். இந்த ரம்ஜான் நேரத்துல வந்து இங்க இருக்கிற பகுதியில இருக்கிற நம்ம நண்பர்கள்லாம் திரட்டி சில பேருக்கெல்லாம் வந்து நாங்க நிறைய உதவி பண்ணுவோம் மேடம். அதெல்லாம் வந்து ஒரு பெருமையா நான் சொல்லல, இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா செஞ்சுதான் மேடம் இருக்கிறேன். இப்போ திருவிழா, ஒரு கோயில்
0: சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சேர்ந்து பேசுவோம், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் வந்து கேட்டு உதவி செய்யணும், கேட்காம உதவி செய்யணும், இதுதான் இன்றைக்கான தலைப்பை நாம் பேசிகிட்டு இருக்கோம். 2952082838987 இந்த நம்பருக்கு வாங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஒன் டே ஒன் நேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நேர் வந்து அந்தந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவாங்க, மற்ற நேர்களுக்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நிறைய ஸ்டேஷன்ஸ்லேருந்து நிறைய நேர்கள் இப்போ நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா, நிறைய பேர் வந்து நான் இன்றைக்கி ஒரு தடவை தான் வந்தேன், பத்து நாளுக்கு ஒரு முறை தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது எண்ணற்ற நேர்கள் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் எல்லோருக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கும். அதை சரியாக செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுகளும் சொல்லிடலாம், விஷஸும் சொல்லிடலாம். சரி, அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தலாம். ஸ்ரேயா கோஷல் பாடியது யுகபாரதி எழுதிய பாடலுக்கு இசை டி இமான் ரெக்க அப்படிங்கிற படத்திற்காக வருகின்றது அந்த பாடல்.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்தை
0: வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்துச் செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசைப்பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், ஒரு பாடகர் இருந்தால் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடாரு, அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நாம் வந்து படிச்சிடலாம். வணக்க வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து குமரன் அவங்க வந்து பூந்தண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் குழஞ்சநாதன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவங்க வந்து நீங்கள் வந்தாலே பாடல் அருமையாக இருக்குது, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நன்றி தேனி ஹரிராம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் வந்து பொருளாதாரம் சார்ந்த உதவிகளை தேவைப்படுவோர் நம்மிடம் முறையாக கேட்ட பிறகு நாம் நம் தகுதிக்கேற்ப உதவி செய்ய வேண்டும். மருத்துவம் உடல்நிலை சார்ந்த அவசர நேரங்களில் நாம் உடனடியாக உதவி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழம்பு கொண்டான் அவங்க வந்து ஆபத்து மற்றும் நெருக்கடியான காலகட்டங்களில் அவர்கள் கேட்காமலே நாம் உதவி செய்யலாம். ஆலோசனை மற்றும் உரிமைகள் சம்பந்தப்பட்ட

0: விஷயத்தில் அவர்கள் கேட்ட பிறகு செய்வதுதான் நல்லது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து மீண்டும் போட்டிருக்காங்க, மருத்துவ உதவி உணவு சமைக்க முடியாமல் தவிக்கும் காலங்களில் பிறர் கேட்காமல் உதவலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற எச்சங்கள் பட்டது, திருமணம் படிப்பு மற்றும் துக்க நிகழ்ச்சிகளில் கேட்காமல் உதவி செய்யலாம், மற்ற நிகழ்ச்சிகளில் மற்ற நிகழ்வுகளை கேட்ட பிறகுதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து பூந்தென்றல் வாசம் மணக்கும் புது புது தகவல்கள் தெரிக்கும் பலனை எதிர்பாராமல் எளியவர்களுக்கு பொருளுதவி செய்வேன், வசதி குறைவானவர்கள் உனக்கு அவர்கள் கேட்காமலே உதவி செய்வது என் பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன், நான் குழந்தை கொரநாட்டு கற்போர் பிரபாகரன், உதவி தேவைப்பட்டால் மட்டும் மற்றவர்களிடமிருந்து உதவி கேட்பவர்களை அறிந்து உதவி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளருக்கு வணக்கம் அப்படின்னு போட்டுட்டு, உதவி கூட மனிதர்களை பார்த்து தான் செய்ய வேண்டும், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உதவி என்றால் நாம் கேட்காமலே செய்ய வேண்டும், மற்றபடி என்றால் உதவி கேட்டுத்தான் செய்யணும் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. முகமது பிலால் அப்படிங்கிறவங்க, ரங்கநாதன் டெய்லர் அயனாவரம் இன்றைய பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவரதன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதவி அப்படின்னு உடனே பட்டுன்னு போய் நம்ம செஞ்சுருவோம், அதன் பிறகு அங்கே வந்து அந்த சூழல் எப்படி இருந்தது, அவங்க வந்து அந்த யாராவது ஒருத்தங்க, அதாவது தேர்ட் பர்சன் 1-to-1 அப்படின்னா பரவாயில்ல, ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க இல்லை ஒரு குழுவாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே ஏதோ ஒரு நெருக்கடி வந்து இருக்கும், அவங்க வந்து அதை தவிர்க்கிறதுக்கோ இல்லை அதை தள்ளி போடுவதற்கோ இல்லை இது வந்து நான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அவங்க நிற்பாங்க. நம்ம வந்து சில நேரம் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு படக்குன்னு போய் அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க, சூழல் என்ன, எதனால் இது நடந்தது எதுவுமே தெரியாமல் வாங்க நான் சொல்லித்தரேன் இல்லை ஹெல்ப் பண்ணுறேன் முடிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களோட இயலாமை, அதாவது அவங்களுக்கு செய்ய முடியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்கள வந்து அதை செய்ய தவிர்த்திருக்கலாம் இல்லை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். நம்ம உதவி பண்ணும்போது சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால் அது முடியல நான் செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருமோ, அது கூட இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் சரி அல்லது கேள்வி கேட்பவருக்கும், இந்த மாதிரி நம்ம சூழல் என்ன அப்படின்றதே புரியாமல் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே என்டர் ஆகிடும் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்தை தவிர்க்கிறேன் நீங்கள் ஏன் வந்து உதவி பண்ணுறேன் அப்படிங்கிட்டு ஏன் விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்ற சூழல் பல இடங்களில் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கோம். அதை நம்ம எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் அந்த மாதிரி. அப்போ ஏண்டா நம்ம போய் இந்த ஹெல்ப் பண்ணுறோன்னு போகணும், நமக்கு இது தேவையில்லாத வேலையாச்சே அப்படின்னு நம்ம உட்காந்து கூட யோசிப்போம், ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்களா அதையும் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: பட்டாபிராம் கலையரசி, இன்றைய நிகழ்ச்சிகளில் காலையில் வந்தீங்களா?
1: வரல. வரலீங்க மேம்.
0: சொல்லுங்க.
1: அதான் உதவி பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க.
0: ஆமா.
1: அதான் ஒரு டெட் வந்துருச்சுமா ஊர்ல, ரொம்ப தூரம் மதுரை பக்கம். நம்ம சென்னையில இருந்து போனோம்னா ரொம்ப தூரம் இல்லையம்மா, காசு நிறைய செலவாகும். அது திடீர்னு கண்டிப்பா அப்பா அங்க இறந்துட்டாங்க, இங்க மகன் இங்க இருக்காரு, உடனே கிளம்பணுமா? அப்ப என்ன பண்றது, கையில பைசா இருக்காது, அதனால அவங்களுக்கு கேட்காம நம்மளும் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு அப்புறம் திருப்பிட்டாங்கம்மா, நம்மளே தேவையை எரிஞ்சு கொடுத்தோம்.
0: தவிர்க்கவே முடியாது அப்படிங்கறத செய்யலாம் இல்லையா.
1: தலைப்பு நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி
1: நன்றி.
0: ஹலோ வணக்கம். வணக்கம்
2: மாலையினி. வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கிருஷ்ணகிரியிலிருந்து சாமல்பட்டி கோபால், நீங்க இன்றைக்கு காலை முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்களா?
2: இல்லம்மா, காலையில இல்லம்மா, நான் ரெண்டு நாள் ஆச்சுமா.
0: சரி, நன்றி, சொல்லுங்க.
2: நான் இதை கடைபிடிக்கிறவம்மா, யாருக்கு அடுத்தவங்களுக்கு இடம் விட்டு.
0: கண்டிப்பா, இந்த மாதிரி கொள்கைகளோட நேயர்கள் எல்லாருமே இருந்தாக்க நமக்கும் வேலை குறைவும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சொல்லுங்க,
2: உங்களுக்கு வந்து
0: உங்க ஊர் பெயர் மட்டும் மீண்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா உதவி, அந்த உதவி பத்தி தானே கேக்குறீங்க?
0: ஆமா.
2: நான் வந்து உதவி செய்யறது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு உதவி செய்வேன் கண்டிப்பா. கடை வாங்கிட்டு போனா கூட வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க, ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கேன்.
0: சரி. பொருள் சார்ந்த உதவி
2: போனா கூட அவங்க திருப்பி வரமாட்டாங்க, ஒரு சிலர் அவங்களை வந்து

0: நான் திருப்பி காசு கேட்க மாட்டேன் அந்த மாதிரி பழக்கம். ரெண்டாவது வந்து கோயில் கோயிலுக்கு போறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா
1: கொடுப்பேன். சரி, எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும், எங்கெல்லாம் நம்ம வந்து உதவி செய்வது தவிர்க்கணும்,
0: அனாவசியமான செலவுக்கு வந்து கேக்குறாங்க பாருங்க, அதெல்லாம் தவிர்க்கணும்.
1: அதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பா.
0: வீட்டு காசு கட்டணும்னு கேப்பாங்க ஒரு சிலர், ஒரு சில இதுக்கு இதுக்கு வேணும் ட்ரிங்க்ஸுக்கு வேணும் காசு கொடுங்க கேக்குறாங்க.
1: சரி, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம தவிர்த்தரணும். உங்க பெயர் கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க. உங்க பெயர் மட்டும் சொல்லுங்க, உங்க பெயர் ஊரும்.
0: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: கோபால் சாமல்பட்டி. சரி,
0: ஆமாமா.
1: சரிங்க, நன்றி.
0: நல்லதுக்கு உதவி செய்யலாமா, கெட்டதுக்கு உதவி செய்ய கூடாதுமா, தொழில் செய்யறது கூட கொடுக்குறேன் கண்டிப்பா.
1: சரி, நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: டெய்லி வரவங்கள விட்டுறீங்க, வராதவங்கள கேக்குறீங்க.
1: அப்படி இல்ல, நாம கேட்கும்போது அப்படி இல்ல, இதுதான் நம்ம வந்து
2: 4 மணிக்கு வராரு, 5 மணிக்கு வராரு.
1: இல்லங்க, தவறான புரிதல். வரவங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்ல, நம்ம அவங்க கிட்ட கேட்கும்.
2: ரேடியோ கேக்கறானே, அவர் நம்ம தலைப்பு கேட்டதமா அவர் பேசுறாரு.
1: அப்படி சொல்ல இல்லைங்க, நம்ம வந்து இது ஒரு முயற்சியாக நாம எடுக்கின்றோம். நயர்கள் வந்து
2: மாணிக்கம் டெய்லர்மா, சீர்காழி மாணிக்கம் டெய்லர்.
1: சரி, சொல்லுங்க.
2: சொல்றோம், அதாவது 2010 என்னோட கடை வாசல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுமா.
1: அவசர உதவி அப்படின்னும் போது நம்ம வந்து யோசிக்காம செய்யணும்.
2: அதாவது என்னால பணம் காத்து கொடுக்க முடியும்னாலும் அந்த நேரத்துல உதவி பண்ண பாருங்க, அதுதான் முக்கியம்.
1: கண்டிப்பா, நன்றி.
2: நன்றிமா, நன்றிமா.
1: நேயர்களாக வந்து சூப்பரான உங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாமளும் கேட்டுட்ருக்கோம். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கிறோம். இணைப்பில் வர முடியாத நேயர்கள் அவங்களோட கருத்துக்கெல்லாம் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். பெரும்பாலானவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெடிக்கல் அப்படின்னு ஒரு ஒரு உயிர் போகின்ற போராட்டம், அந்த இடத்துல நம்ம எந்த இதுவுமே யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது, படக்கணும், இறங்கி உதவி செய்திடணும். தவறான விஷயங்களுக்கு நம்ம உதவி செய்து அவங்கள வந்து மேலும் வந்து நம்ம அவங்க செய்கிற தவறுக்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். இந்த மணக்குடி ராஜேந்திரன் இருக்காரு பாருங்க.
1: ஆமா,
3: நேத்துக்கு 3 நிகழ்ச்சிக்கு வந்தாரு, இன்னைக்கு 2 நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு.
1: சரி,
3: வர்றது கூட பெருசு கிடையாது, வந்த உடனே கலெக்டர் என்னங்கன்னு கேப்பாரு. ரொம்ப லேட்டர், எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நாங்க ரேடியோ நாலாம் இது வரைக்கும் ரேடியோ பேசுனதே கிடையாது. இதுக்காக நேத்து இருந்து லைன் போட்டு போட்டு போட்டு பாருங்க. நான் வந்து ஜெயங்கொண்டம் ராஜேந்திரன்.
1: ஜெயங்கொண்டம் ராஜேந்திரன் தான். ராஜேந்திரன்,
3: ஆமாங்க. அவரு மணக்குடி ராஜேந்திரன் வந்து நேத்துக்கு 3 தடவை வந்தாரு, இன்னைக்கு 2 தடவை வந்திருக்காரு.
1: பரவாயில்ல, தலைப்பு சம்பந்தமா பேசுங்க. இணைப்புல வந்திருக்கீங்க இல்லையா? அதாவது ஏன் நீங்க வந்து பேர் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள் எல்லாமே சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நேயர் வரணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஆவலாக நம்ம வந்து மீண்டும் மீண்டும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இருந்து ஃபேஸ்புக் மூலமா எங்கெங்கயோ கேட்குற நேயர்கள் நெட் மூலமா அப்படி ட்ரை பண்றாங்க. குறிப்பிட்ட சில நேயர்கள் மட்டும் அந்த இணைப்புல வரும்பொழுது, இப்போ வந்தாங்க, அவங்க வந்து அவங்க ஆதங்கத்தை தான் கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வராரு, எனக்கு கேட்கும் போது டென்ஷனா, இப்படி பல பேர் வந்து எல்லாருக்கும் ஆனது இல்லையா? இது நம்ம எல்லாரும் பயன்படுத்தும் பொழுது கருத்துக்கள் ஷேர் பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சி, கேட்பவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஒருத்தங்களே வராங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் அது அவங்களுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க.
4: காட்டுமார் கோயில்மா.
1: என்னங்க?
4: கடலூர் மாவட்டம் காட்டுமார் கோயில்.

0: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், பேர்
1: சுமதி.
0: காலையில நிகழ்ச்சிகள் வந்தீங்களா?
1: இல்லம்மா, நான் புது ஆளுமா.
0: அப்படிங்களா, வணக்கம், வாங்க சொல்லுங்க.
1: எங்க தெருவுலமா மண்ணு செவரு, அம்மா பொண்ணு ரெண்டு புள்ள ஒண்ணு, செவரு விழுந்துட்டு மேல ஓப்பில கொண்டு சேர்த்துட்டாங்க.
0: சரி,
1: தெருவுல எல்லாரும் அனைத்து பேரும் அவங்களால முடிஞ்சத போட்டு 15,000 கொண்டு கொடுத்தாங்க.
0: உதவி செய்யணும் இல்லையா? அனைவருக்குமான பங்கெடுப்பாக அது இருக்கணும். சரி, நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.

0: அவங்களால முடிஞ்சதை போட்டு 15,000 கொண்டு கொடுத்தாங்க. ஆனா நானும் கொடுத்தேன் 1,000 ரூபாய்.
1: சரி,
0: அதாவது
1: அடிபடும் போது நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் உதவி செய்யணும் இல்லையா? அனைவருக்குமான பங்கெடுப்பாக அது இருக்கணும். சரி, நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி, சொல்லுங்க.
2: அவங்களுக்கு உடனே போய் உதவணும். அவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சப்போஸ் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தான் முடிஞ்ச செய்யணும். அப்புறம் வேற யாராவது வயசானவங்க முடியாத ரோட்ல நடந்து போனா அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டா அவங்களுக்கு செய்யணும். ஆமா மேடம், அதான் மேடம்.
1: அவங்க கேட்டா செய்யணும். சரி, நன்றி.
2: ஆமா மேடம்,
1: உங்க பெயர் மட்டும் கொஞ்சம் மீண்டும் சொல்லுங்க.
2: கலைசாமி.
1: கலைசாமி பூந்தமல்லி.
2: ஆமா மேடம்.
1: சரி, நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி.
1: உதவி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து டக்குன்னு நம்மளால் செய்ய முடியும், நம்ம அப்படியே களத்தில் குதித்து எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயமாக கூட அந்த இடத்துல இருக்கும். நாங்கள் கேட்கவே இல்லையே, நீங்கள் எங்களுக்கு வாலண்டியராக பண்ணீங்க. சில பேர் வந்து என்ன ஆர்வம் மிகுதியில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி படக்குன்னு நம்ம அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருப்போம், இல்லை ஃப்ரெண்டாக இருப்போம். நம்மளாக போய் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கேட்க பரிசாக கொடுப்பது வேறு, உதவி என்பது வேறு. பரிசுன்னு நம்ம விருப்பப்பட்டு நம்மளோட பட்ஜெட்டில் என்ன முடியுமோ அதை வந்து கொடுத்து அவங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, இந்த இடத்த இப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரியான பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளாக போய் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தில் தவிர்க்க முடியாமல் ஒரு நெருக்கடி நிலை அங்கே கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சில விஷயங்கள் சில இடங்களை போகாமல் தவிர்ப்பாங்க, இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போவோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் கேட்கவே இல்லையே, நீங்கள் ஏன் வந்து வாலண்டியராக என் மேலே திணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான மன சங்கடத்தை எல்லாருக்குமே கொடுக்கும். இப்படி பல விஷயங்கள் உதவி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது

கமலவர்தன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் திருமணம் கோவில்களில் கேட்காமலே உதவி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோபால் சாமல்பட்டி அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் ரெடில் சையாத் பாஷா அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் சொல்லாமலே பெரியர் சொல்லி செய்வர் சிறியர் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குளமாலை வேல் கண்ணாய் கூறுவோமை நாடில் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பாடல் ஔவையாருடையது போட்டிருக்கிறாங்க. பெரிய விஷயங்களாக அதில் வந்து போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி எல்லாமே இயற்கை வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் உதவி செய்து பலாமரம் பூக்காது ஆனால் காய்க்கும் இனிமையான சுளைகளை கொண்ட பழங்களை தரும் சொல்லாமலே செய்கிற முதல் வகை மனிதர்களும் ஓமை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமரம் அதுவும் பூக்கும் காய்க்கும் பழுக்கும் எதையும் சொல்லிவிட்டு செய்கிற இரண்டாவது வகை மனிதர்களுக்கான ஓமை இது. பாதிரி மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது பழுக்காது எந்த பலனும் தராது பந்தாவாக சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற மூன்றாவது வகை மனிதர்களுக்கு ஓமை இது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. அவசரம் மற்றும் மருத்துவ ஆபத்து காலங்களில் மன ரீதியாக சோர்வாக இருக்கும்போது உண்மையாகவே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுமோ நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயவேல் களத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருத்துவம் கல்வி போன்ற காரணங்களுக்கு கேட்காமலே உதவி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பணப்பாக்கம்லேருந்து குணாளன் உங்கள் தலைப்பு மிகவும் அருமையாக உள்ளது. உதவி என்பது பலதரப்பட்ட மக்களின் பல்வேறு மனநிலையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகிறது. அவரவர் நிலை அறிந்து உதவி செய்வது உண்மையான உதவி ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்யராஜ் அவங்களும் நாகப்பட்டினம்லேருந்து உதவி நம்ம பண்ணுறது அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது அதுதான் உதவி. சாலையோரத்தில் விபத்துக்கள் நடக்கும்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. செல்ஃபோனில் உதவி எண்கள் இருக்கின்றது அதை பயன்படுத்தி நம்ம உதவி செய்யணும். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேயர்கள் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு

பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: இணைந்திருக்கின்ற விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கள்லாம் யார் வராங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திருபுவனம் சேவியர்.
1: திருபுவனம் சேவியர், நலமா இருக்கும். சொல்லுங்க சார். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார், எக்கோ கேக்குது. விரைவாக சொன்னீங்க, நலமாக இருக்கும். தலைப்பு இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு வந்திருக்கணும் இல்லையா, மகிழ்ச்சி, நன்றி. தலைப்பு கேட்டுட்டு இனிப்புல வாங்க, நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: நான் எத்தனையோ சேவைகள் சென்னை குளத்தூர்ல ஒண்ணு ரெண்டு இல்ல, ஒரு ரெண்டு மாதம் சொல்றேன் உங்களுக்கு வந்து. ஒரு 20 வருஷமா அந்த சிகரெட் பீடி பாஞ்சு தான் பண்றாங்க இல்லீங்களா, போடுறாங்க இல்லீங்களா, அவங்க கிட்ட போவேன். நேத்து கூட அவரை பாத்துவேன் சார், இது விட்டுடுங்க சார், இன்னொரு 10 வருஷம் கூட இருக்கலாம் பேர குழந்தைகளாம் சொல்லும் போது தேங்க்யூ சார். ஆனா ஒருத்தர் மாத்திரம் உங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறீங்க சார், வந்துடும் நான். ஆனா சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் எதிர்த்து பேசுவாங்க. ஆனா இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, நீங்களே கண்ணில் தண்ணி விட்டுடுவீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்ன நான் போயிட்டே இருந்த பக்கத்துல ஒரு கடைக்கு அனுப்பிச்சாங்க எங்க வீட்டுல மிஸ்ஸஸ். போகும்போது ஒரு நாய் வந்து படுத்திருந்துருக்கு, குட்டிங்க படுத்திருந்துருக்கு. அந்த நாய்க்கு வந்து அந்த ஆசனம் வழியே அந்த குடல் வெளியே வந்துட்டு காப்பிடுது, காக்காய் எல்லாம் குத்துது. உடனே நான் என்ன பண்ண, அங்கேயே நின்றுட்டேன் காக்காய் ஓட்டிட்டு. வீட்டுக்கு போன் பண்ணேன், ப்ளூ கிராஸ் நம்பர் இருக்கு பா, அந்த புக்கில் டெலிஃபோன் புக்கில் கொடு அப்படின்னா நான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச உடனே மாதவரத்துல இருந்து அவங்க சார் ஒரு 1/2 hour வர்ற சார் நாங்க அப்படின்னாங்க. ரொம்ப நமக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும். நான் வர்ற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருந்தேன். நான் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் தனியா அந்த வீட்டுல விட்டுட்டு அந்த நாய் மாத்தி எடுத்து போனாங்க. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கினேன் சார், எனக்காக வேணாம், அந்த நாய்க்கு வந்து அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு 2 days தந்து விட்டுட்டுங்க, அந்த குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்கு வந்தது, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் அப்படின்னு நான். சரி சார், அப்படியே 2 days எடுத்தாங்க விட்டுட்டு போனாங்க. மறுநாள் நான் குழந்தைங்க பால் குடிச்சுட்டு வந்து நான் போறேன் மேடம், கடைசி தான் நல்லா இருக்கும் பாக்குறது. நான் கடைக்கு போகும்போது அந்த நாய் என்ன ஒரு பார்வை பார்த்தது பாருங்க. நான் உடனே கவிதை வந்து எழுதினேன், அதாவது அந்த பார்வையில வந்து என்னையும் காப்பாற்றினேன், குழந்தைங்களும் காப்பாற்றினேன்னு சொன்னாலும் ஒரு நன்றி மேடம்.
1: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
4: நான் அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாத் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சூப்பரா இருக்குது.
1: நன்றி
4: மேடம். சாலை விபத்துல விபத்து நடந்தா பாட்டு நிற்கூடாது மேடம். சில பேர் நின்று வேடிக்கை பாக்குறாங்க, உயிரை காப்பாத்தணும்ல, அது ஒரு உதவி தானே மேடம்.
1: கண்டிப்பா.
4: தப்புன்னு 101, 108 போன் பண்ணிருந்தோம், அப்புறம் அவங்க சொந்தக்கார போன் நம்பர் கொடுத்தா அப்படியே மூச்சு நிற்பாங்க. அவன் நம்பர் வீட்டுக்கு போன் பண்ணாதான் அவனுக்கு தெரியும்.
1: சரி,
4: அவங்களுக்கும் போன் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட முடிஞ்சா நம்மளால உதவி இட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துட்டு கூட நம்ம அங்க பாத்துருக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பொறுமையா வரலாம் மேடம்.
1: சரிங்க, நன்றி
4: மேடம்.
1: நன்றி, நன்றி இணைப்பு வந்ததற்கு.
4: நன்றி மேடம், நன்றி வாய்ப்பு. நன்றி மேடம்.
1: எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உதவணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். இதோ அடுத்து வரக்கூடிய பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. விஸ்வாசம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். சித் ஸ்ரீராம் பாடியது, டி இமானிசையில் தாமரை எழுதிய பாடல்.

0: சுதந்திரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இது விவத்தாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து வரக்கூடிய நேர் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஆமாம்மா,
0: பேர் சொல்லுங்க.
1: திருபுவனம் புனித லோகேஷ் சேவியர்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். சொல்லுங்க.
1: உடனே கட் பண்ணிட்டீங்க.
0: என்னங்க
1: உடனே கட் பண்ணீங்க? அப்பதான் லேண்ட் குடிச்சேன். ரொம்ப அவசரப்பட்டு

0: சரி, விரைவாக சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கின்றது.
1: உதவி
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்கேடி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: முருகேசன், என்கேடி நகர், சொல்லுங்க.
2: உதவின்றது வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்க முடியாதுமா. என்ன உதவி பண்ணணும், அந்த நேரத்துல என்ன தேவைப்படுதோ அதை பண்றதுதான் உதவி. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு எப்படி தெரியும்?
0: சரி, நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க?
2: எம்கேபி நகர்ல இருந்துமா?
0: எம்கேபி நகர், சென்னை. சென்னை,
2: சென்னை வேசார்பாடி கிட்ட வருது.
0: சரி, ஓகே ஓகே, நன்றி.
2: அதாவது நம்ம பண்றது உதவின்னு சொல்ல அதுக்கு நல்லவங்க கெட்டவங்க பார்க்க கூடாது. நம்ம கண்ணு எதிர்க்க எதுனா உதவி தேவைப்பட்டதுன்னா அதை உடனே செஞ்சிடணும். ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னா அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள எல்லாம் பார்க்க முடியாது.
0: மேஜரா எல்லாருமே சொல்றது வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கேட்காமல் உதவி செய்யணும்.
2: அதுல நம்ம அதை வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து
0: பார்க்க முடியாது, கண்டிப்பாக. சரி, நன்றி. நிறைய நேயர்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கேட்காமல் சில இடங்களெல்லாம் நம்ம உதவி செய்யக்கூடாது. உடல் உழைப்பு வேணால் நம்ம கொடுக்கலாம், நாங்கள் இது மாதிரி செய்கிறோன்னு சொல்லி கேட்டு அவங்க அனுமதியோடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது, கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். கல்வி அந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களுக்கு நம்ம செய்யலாம் கண்டிப்பாக. அடுத்தவங்க சில விஷயங்கள் வந்து நம்ம பணம் சார்ந்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமலே, யாருக்கும் சொல்லாமல் மறைமுகமாக செய்வது இன்னும் அருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இன்றைக்கி கேட்டதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பேசணும். ஸோ தொடர்ந்து பேசலாம். இன்று 8 மணிக்கு நாம் வந்து திருப்பி ஃபோனின் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். இப்போ 6 மணிக்கு கேட்க போகிறோம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்க காத்திருக்கிறாங்க ஆர்ஜே சுதா அவர்கள். நேரம் 5:59 ஆயிடுச்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் பக்தி மாலை. நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பூந்தென்றல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. அதாவது திரை இசையில் வளம் வந்த பக்தி பாடல்கள் உங்களுக்காக. நம்மளோட கூட யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடலை பாடியிருப்பவர்கள் கல்யாணி மேனன், ஹரிணி, நெய்வேலி ராமலட்சுமி, ஊத்துக்காடு வெங்கட சுப்பு ஐயர் அவர் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் அலைப்பாயுதே அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த பாடல் கேட்கலாம்.

0: தெய்வ மகன் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் இசையமைச்சு பாடின பாடல் அது. கண்ணதாசனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். அவரது இசை பயணம், திரை இசை அனுபவங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இசை உருவான தருணங்களின் சுவாரஸ்ய கதைகள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே கேட்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நான் வந்து ஒரு கமர்ஷியல் துறையில் வந்து இருக்கிற ஒரு இசையமைப்பாளர். கமர்ஷியல்னால் வந்து இந்த சினிமா வந்து எல்லா விதமான பாடலும் வரும், அதாவது நாட் நெசசரிலி அர்பன் ரூரல் இல்லைனா கிளாசிக்கல் அப்படின்னு கிடையாது. இந்த பிளேபேக் பாடகரே எடுத்துங்களேன், இப்போ ஒரு பாடகர் இருந்தால் நான் அவர் வந்து வெறும் நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட முடியும் இல்லை வெஸ்டர்ன் மியூசிக். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் எப்படி எல்லா பாட்டையும் பாடார், அதே மாதிரி தான் ஒரு இசையமைப்பாளனும் கொடுத்த பாட்டை வந்து அப்படியே தன்னுடைய அதாவது ஒரு இமேஜினேஷனில் அந்த டியூன் பண்ணணும்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து சோழமங்கலம் ராஜலட்சுமி, பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், டி கே ராமமூர்த்தியோட இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: கே வீரமணி, சித்ரா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் பதில் சொல்வாள் பத்ரகாளி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி குரல்களில் சந்திரபோஸோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் அன்னை வேளாங்கண்ணி அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி மாதுரி குழுவினரோட பாடின பாடல் இது. ஐயாசாமியோட வரிகளில் ஜி தேவராஜனோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாலை 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர்

0: செய்தியாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 30க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
0: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட

0: கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030 ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு

0: மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்திக்கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-3, 11-5, 11-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜங் தேயாங் கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில். என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்துல முதல் பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேலைக்காரன் அப்படிங்கிற படத்துல இருந்து, மனு சித்ரா குரல்கள்ல, மு மேத்தாவோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல. இந்த நிகழ்ச்சியை நம்மளோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க.

பாட்டி சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், சந்திரபோஸோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் பாசப்பறவைகள் அப்படிங்கிற படத்திலேருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய திரைகாணம் நிகழ்ச்சியை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. முதல் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் இந்த பாடல் கேட்க போகிறோம். வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துலேருந்து.

ரங்கீலா அப்படிங்கிற படத்துலேருந்து சுஜாதாவோட குரலில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில், வைரமுத்துவோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பூவே உனக்காக அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎல் மகராஜன், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில், எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பு.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது இரவு 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான உச்சவரம்பை 15,000 to 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி

திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி, சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தாா்.

0: கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு பி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14th தொடங்கி பிப்ரவரி மாதம் 7th வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28th நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17th இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 திரைக்காணும் நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல் உங்களுக்காக ராமன் அப்துல்லா அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் அறிவுமதியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இயற்கை வளம் மிகுந்த நாடு. வெயில், ஓரளவுக்கு மழை, குளிர் எல்லாம் கலந்த கலவையாக நமது இந்திய நாடு இருக்குது. அனைத்து மதத்தினரும் இணைந்து வாழும் நாடு, மதச்சார்பற்ற நாடுன்னு நமக்கு ஒரு நற்பெயர். இப்படியாப்பட்ட நாட்டில் நாமெல்லாம் வாழ்வது நமக்கு அதிர்ஷ்டம். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து உழைத்து சாதாரண குடிமகனாக இருந்து முதற் குடிமகனாக உயர்ந்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. அவருடைய முழு முதற் எண்ணமாக இருந்தது நதிநீர் இணைப்பு, குறிப்பாக கங்கை காவிரி இணைப்பு, தென்னக நதிகள் இணைப்பு. இவற்றை மேற்கொள்ள அரசு முன்வரணும். வடநாட்டு நதிகளில் நிறைய தண்ணி, தென்னாட்டு நதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை. அங்கே வெள்ளம், இங்கே வறட்சி. சுவாமிநாதன் சார், இந்த துரதிருஷ்டத்தை போக்க 1960களில் இந்திய நதிகளின் தண்ணீர் வீணாகாமல் இருக்க ஒரு வரைவு திட்டம் தயாரித்தார்கள் நிபுணர்கள். அப்போதைய மதிப்பு 450 கோடி ரூபாய். ஆனால் இப்போது விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நிமிடத்துக்கு, ஏன் ஒரு வினாடிக்கு பல கோடி கன அடி நீர் கடலில் கலந்து வீணாகுது. அந்த தண்ணி நிலங்களில் பாய்ந்தால் நம்ம நாடு எவ்வளவு வளமாக மாறும், விவசாய தொழில் எப்படி சீரும் சிறப்புமாக நடைபெறும், லாபகரமான தொழிலாக இருக்கும். லாபம் கிடைச்சதுன்னா எல்லாரும் இந்த தொழிலை செய்ய முன்வருவாங்க இல்லையா? இது போன்ற தொலைநோக்கு பார்வை வேணும். கொள்கை முடிவு எடுப்பவர்கள் சிந்தித்து செயல்படணும். நம்ம நாட்டில் எவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த வெயிலை பயன்படுத்தி எவ்வளவு சக்தி, குறிப்பாக மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். வீடுகளில் கூரைகள் அமைக்கிற மாதிரி அதன் மேல் சூரிய ஒளியை ஈர்க்கும் பேனல்களை சேர்த்து அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாமே. சுவாமிநாதன் சார், நமக்கு மனசில் பட்டதை கடுதாசியில் எழுதுகிறோம். எழுதுறது எளிமை, அதை செயல்படுத்த நிறைய சிரமம் உண்டாகும். ஆனால் செய்து தானே ஆகணும், காலத்தின் கட்டாயம் அல்லவா? அதே போல் நமது மக்களும் நிறைய சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கணும். குறிப்பாக நீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல, எக்கணமும். பெய்யும் மழை நீர் வீணாகாமல் நிலத்திலேயே சேரணும். நிலத்தில்

0: அடியிலேயே போகணும். அந்த மாதிரியான சேமிப்பு நடவடிக்கைகளில் நமது கவனம் போகணும். பிறப்பு என்பது ஒரு முறை. அப்படி பிறந்த நாம இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இந்திய நாட்டில் பல மாநிலங்கள், பல மொழிகள், பல இன மக்கள் இருந்தாலும் எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அதுதான் நமது தெம்பு, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்ற சொல்லுக்கு கூட நல்வாய்ப்பு, நற்பேருன்னு தூய தமிழ் சொற்கள் இருக்குன்னு நமது பேராசிரியர் சேஷாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அதுவும் நினைவுக்கு வருது, கடுதாசியில் எழுதுறோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு சமையல், சில வீடுகளில் வந்து சமையல் இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இரவு உணவு வந்து சீக்கிரமாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரவு உணவு சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க. அதனால இன்னைக்கு சமையல் சம்பந்தமான பாடல்களை நாம இந்த பாட்டும் பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்கலாம். முதல் பாடல் உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து SP பாலசுப்ரமணியம், சித்ரா, சுனந்தா குரல்களில் இளையராஜா எழுதி இசையமைச்ச பாடல் இது.

0: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
1: ஒரு துவையல்.
0: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல், ஒரு துவையல்.

0: கத்தியில் சுடுவதா சப்பாத்தியில் சுடுவதா உடைய தட்டும் வீரன் போய் வடைய தட்ட சொல்லுவதா வடைய தட்ட சொல்லுவதா
1: இல்லாட்டி பத்னி
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டே இப்ப அப்போனும் எந்தெங்கிலும் ஒன்னு போட
1: பாடாம் எல்லாம் இந்த பப்பு அண்ணன் அல்லே நான் கேரளம் ஆரியும் ஆவேன் புஞ்சையரி கூட்டையும் நான் குடிசேரி ஒரு அவியல் ஒரு தீயல் குறுக்கு பாடம் பச்சடி கிச்சடி கடுமாங்கா கறி கூட்டுக்கறி

0: கிடக்கும் என்றே தாகவும் மோகமும் உறங்கி கிடக்கும் என்றே தாகவும் மோகமும் உம்மவை சென்னி உணர்த்தும் நீ உம்மவை சென்னி உணர்த்தும்.
1: இதுகோ அம்மாய் மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்தான் நீங்க தெலுங்கு ராதா
2: எந்த குராதோ நான் ஆந்திர பெண்மணி ஆவேன்.

చూపులకు నైడు బామ్మ ఒన్ను జల్లు మంటుంది

நான் வடநாட்டு அழகியமாவேன். ஹல்வா பூரி கரும் ஜிலேபி குலாப் ஜாமுன் பாலு ஷாஹி பேடா பர்ஃபி துஜே சாஹியே கிலோ அபி பனாதி. ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்.

0: போயா, இழிச்சவாயா, ஏற்றாயா, ஏற்பாயா, வேணுமாயா,
1: தேரே கர் கி.

நீரும் நெருப்பும் அப்படிங்கிற படத்துலேருந்து எல்ஆர் ஈஸ்வரி, கே வீரமணி, சதன், என் ராவ், ஜே வி ரகுபாலா, டி ஏ மத்தி இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற படத்துலேருந்து மனோவோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில்.

0: என்ன நேயர்களே, பாட்டும் பயணமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பிட போகிறீங்களோ அது இல்லாமல் நிறையா ஐட்டம்ஸ்லாமும் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து நல்லா ருசிச்சிருப்பீங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆயிட்டுருக்குங்க.
1: என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு, அவரே ஜோசியமெல்லாம் பார்ப்பார். என்ன சார் இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலனை அனுபவிச்சே தீரணும்பார். அது மட்டும் இல்லை, ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூடவே போயிட்டுருக்கோம்பார். அது எப்படி கூட போவோம் அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால், அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஜோசியம் பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. அவர் ஒருத்தருடைய தலைமுடியை மட்டும் அவர்கிட்ட காட்டினா போதும், அதை மட்டும் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தையே சொல்லிவிடுவாராம். அப்பேற்பட்ட திறமை. அந்த ஆள் ஒரு சமயம் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறார். அங்கே கரை ஓரமாக ஒரு மண்டை ஓடு கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்த்துருக்கிறார். அந்த மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டே அதோடய ஜாதகத்தை அலசியிருக்கிறார். இந்த மண்டை ஓட்டுக்கு ஒரு ஆசாமி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான், அது தாங்க முடியாமல் தான் கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத அவர் கணிச்சுட்டார். இருந்தாலும் இந்த மண்டை ஓடு இன்னமும் அனுபவிக்க வேண்டியது பாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் உணர்றார். அது சரி, ஒருத்த வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியும், செத்ததுக்கு அப்புறமும் பாக்கி இருக்குன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது? இந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சதே தவிர அதோட அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு சரியாக விளங்கலை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த மண்டை ஓட்டை ஒரு பொட்டியில் வச்சு பூட்டினார். தன்னுடைய தனி அறையில் அதை பத்திரமாக வச்சுக்கிட்டார். தினமும் ராத்திரி ஆனதும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ போய் பூஜை அறையில் தனியாக படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தினம் ராத்திரி 12 மணிக்கு பொட்டியை திறந்து பார்ப்பார். மண்டை ஓடு அப்படியே இருந்ததே தவிர இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் அவருக்கு விளங்கலை. அந்த மண்டை ஓட்டுக்கு இன்னும் என்ன பாக்கி இருக்க போகுது? இப்படியே ஒரு 10 நாள் போச்சு. அந்த வீட்டம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டுது. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை தனியாக ஏன் தூங்க சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம். உடனே பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உடனே, நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டாங்களாம். அன்றைக்கி ராத்திரியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்குறாங்க. இந்த ஆள் மண்டை ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி அப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுட்டுது. மறுநாள் காலையில் அவரோட மனைவியை பார்த்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அவருடைய மனைவின்னாங்க. அப்படி இல்லை, நீ அவருக்கு ரெண்டாவது மனைவி, முதல் மனைவியின் மண்டை ஓடு தான் அவர் கையில் இருக்குப்போ, அதை தான் அவர் தினமும் ராத்திரியில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விட்டாங்க அந்த அடுத்த வீட்டம்மா. அப்படியா விஷயம்னு சொல்லிவிட்டு கணவன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து கொண்டாந்து ஒரு உரலில் போட்டு உலக்கையால் குத்தி நொறுக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. வெளியே போயிருந்த அந்த ஆள் அப்போ தான் உள்ளே நுழைஞ்சார். மண்டை ஓடு உலக்கைக்கிட்ட குத்து வாங்கிட்டு இருக்கு. அது அனுபவிக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுதுன்னாராம் அவர். இந்த கதையிலேருந்து நாம் இன்னொரு நீதியையும் புரிஞ்சுக்கணும். அதாவது, நம்ம வீட்டை பற்றி நமக்கு தெரியாததெல்லாம் அடுத்த வீட்டுக்காரன்

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நீ கோரினாய்.
1: வணக்கம் நேயர்களே, இணைகின்றோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8 மணி 1 நிமிடம் 20 நொடி ஆயிட்டிருக்குது. நாம் கேட்கவிருப்பது நீ கோரினால். தொலைபேசி வழி நேயர்கள்லாம் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத்.
0: நீ கோரினால்
1: இன்றைக்கி என்ன தலைப்பு நாம் பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா? ஃபேவரட் ஃபேவரட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன அட் எனி காஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவோம் இல்லையா? இது இருந்தால் நான் இதை தவிர்த்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் லைஃப்பில் நிறைய இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா நிறைய பிடிக்குமே, எதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு வந்து உணவு அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளமை பருவம் ஒரு 5 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஸ்நாக்ஸு, இப்போ பர்பி எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்ப பர்பின்னா ரொம்ப பிடிக்கும், எங்கே இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் அதை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மெயினில் வந்து பதிஞ்சு போயிடும். எங்கே போனாலும் என்ன வாங்கினாலும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் அந்த வயசில் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உங்களோட இள வயதில் விருப்பமான ஃபேவரட் தின்பண்டம் இது, அதுதான் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டு பயணம் நிகழ்ச்சியில் நிறைய உணவு பற்றின பாடல்கள்லாம் கேட்டோம். அதை அப்படியே அந்த பாடல்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இப்படிலாம் சமைக்கணும்

அப்படிங்கிற பாடல்கள்லாம் கூட நம்ம கேட்டு ரசித்தோம். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச தின்பண்டம் எது? உங்களோட ஃபேவரட்டான தின்பண்டம் இள வயசில், நம்ம இப்போ வந்து கேட்கல, சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஸ்கூல் போகும்போது எப்படியாச்சும் அதை நான் பேக்கெட்டில் ஒன்று சொருவிக்கிட்டேனாலும் நான் போவேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தின்பண்டம் எது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணுங்கள், 2952 0853, 2838 9871 0044 முன் இணைப்பை என்ன சேர்த்து டயல் பண்ணுங்கள். ஸோ நான் வெயிட்டிங்கில் இருக்கேன், உங்களோட ஃபேவரட்டான இளவயது தின்பண்டம் எது அப்படின்னு எங்ககிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். இது பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காலை மதியம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களால் நாளைக்கு பேசலாம். ஒன் டே ஒன் காலர் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கடைப்பிடிச்சிட்ருக்குறோம். நேயர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க, அதனால் காலை நிகழ்ச்சி மதிய நிகழ்ச்சிகளை பேசுகிறதுன்னா புது நேயர்களுக்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான பாடல் ஒன்று நாம் கேட்டுட்டு போயிடலாம். நியூ அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். நீ கோரினால் நிகழ்ச்சியில் தலைப்பை மீண்டும் சொல்லிடுறேன், உங்களுடைய இளவயது ஃபேவரட் தின்பண்டம் எது அப்படிங்கிறது தான். ஏன் இது அப்படின்னா, ஒரு ஒரு பகுதியில் ஒன்று ஒன்று ஹிட்டாக இருக்கும், சின்ன ஸ்வீட்டாக இருக்கும், இல்லை ஒரு பால்கோவாவாக இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாமே கிடைக்கிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் கிடச்சிருக்கும், அது மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்நாக்ஸாகவே இருந்திருக்கும், ஒரு 10 குள்ளார தான் இருக்கும். அதில் ஒன்று நான் கண்டிப்பாக வாங்கியே தீர்வேன், தாத்தாவுக்கு பாட்டியோ யாராக இருந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு அந்த சின்ன வயசில் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு ஃபுட் அப்படின்னாக்கா எந்த தின்பண்டம் அப்படிங்கிறத கேட்குறோம். வாங்க சொல்லுங்கள். இதோ அடுத்தப்பா முதல் பாடலை கேட்டலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நியூ அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை சூப்பரான சாங் கேட்டு ரசித்தோம். இனிப்பான சர்க்கரையை போல நிறைய விஷயங்கள் மனசில் இனிப்பாக பதிஞ்சிருக்கும். அந்த நினைவுகளை சற்றை புரட்டி பார்க்கலாம். உங்கள் இள வயது ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தின்பண்டம் எது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை, இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அது ஸ்நாக்ஸ் இதுதான். தாத்தா வாங்கி தருவாங்க, படித்தா வாங்கி தருவாங்க, நான் இது போனால் எப்படியாவது நான் காசு எடுத்துகிட்டு போய் வாங்கிடுவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேங்க.
0: சார், நீங்க முன்னாடி கால் பண்ணீங்க இல்லையா?
1: நான் முன்னாடி கால் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இப்போதான் வரேன். ஏன் கால் பண்ணன்றீங்க?
0: சரி சொல்லுங்க.
1: நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பேஸ்புக்ல பேர் படிச்சீங்க சரிங்களா? சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா பாத்தீங்கன்னா குல்குல் செஞ்சு தருவாங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா எல்லாம் போட்டு என்ன உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாவே இருக்கும் அப்படின்ட்டு தினமும் ஒரு மூணு குடுத்து அனுப்புவாங்க. அது சாப்பிடும்போது ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்றதுன்னா, பசங்க நான் எடுத்துட்டு போனா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒண்ணு குடுறா, எனக்கு ஒண்ணு குடுறான்னு ஷேர் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த நினைவுகள் எல்லாம். அதுக்கப்புறம் இப்பயும் செய்யறாங்க, இப்பயும் சாப்பிடுறோம். ஆமா, இப்ப கூட சாப்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லுவேன் எனக்கு குல்குல் சாப்பிடணும் போல இருக்குன்னு, செஞ்சு தருவாங்க. நன்றிங்க.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத். ஜெய் இஸ்மாயில்.
0: சொல்லுங்க.

0: மேடம் எனக்கு வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் மேடம் இந்த கமரா கட்டு செய்து கொடுப்பாங்க மேடம் வீட்டுல
1: வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க.
0: ஆமா அவ்வளவு அருமையா இருக்கும் மேடம். பசங்க எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் ஒன்னு ஒண்ணு கொடுப்பேன் மேடம். நான் போனா
1: அவ்வளவு செய்வாங்களா?
0: ஆமா மேடம் அவங்களே செய்வாங்க. தேங்காய் எல்லாம் வெளில எல்லாம் பாவாடு. ஆமா மேடம்
1: வீட்டுல செய்வாங்க. ஓகே
0: வீட்டுலயே செய்வாங்க மேடம்.
1: வாங்கி போய் சாப்பிடணும்னா என்ன சாப்பிடுவீங்க?
0: என்ன மேடம்
1: வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கணும்னா என்ன வாங்குவீங்க?
0: காசிட்டு வாங்கினா அப்பெல்லாம் போகும்போது ஸ்கூல் எல்லாம் வந்து வாங்க மாட்டேன் மேடம். கடையில வந்து அப்பெல்லாம் வந்து இந்த பிஸ்கெட் தான் மேடம், இந்த பார்லிஜி பிஸ்கெட் தான் இருக்கும் அப்பெல்லாம்.
1: சரி ஓகே நன்றி.
0: ஆமா பார்லிஜி. நன்றி மேடம்.
1: அவங்க உங்களோட ஃபேவரட்டான தின்பண்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணதாஸ் நொலம்பூர்ல இருந்து பேசுறேன். நேத்து பேசினேன், இன்னைக்கு பேசல. நீ பேசலாமா?
1: விஸ்வநாதா?
2: என்னங்க? கிருஷ்ணதாஸ்.
1: கிருஷ்ணதாஸ் நொலம்பூர். சொல்லுங்க.
2: நொலம்பூர். அந்த காலத்துல வந்துங்க எங்க வீட்டுல கிட்டலாம் நெய் வறுக்கின்னு ஒண்ணு கிடைக்குங்க.
1: நெய் வறுக்கி?
2: ஆமா. அது அப்படியே செதில் செதிலா இருக்கும், சூப்பர் டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல ஊற வச்சு அதை கொடுப்பாங்க. இப்ப வந்து அந்த நெய் வறுக்கிங்கிறது ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட். இந்த ஊட்டி ஏரியாவில மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் பாக்கல ஆக்சுவலா. ஊட்டி வறுக்கின்னு சொல்லுவாங்க அந்த லேட்டர் செய்யல, கேள்விப்பட்டதுதான். நான் இங்க பாக்கல அது. ஆனா சூப்பர் டேஸ்ட்ங்க. அது இப்ப எல்லாம் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட்.
1: ஓகே. அந்த வறுக்கி அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்கும்?
3: வண்டலூர்
1: குலப்பாக்கம் வெங்கடேசன். சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ கேக்குதுங்க. சொல்லுங்க. ஹலோ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ அந்த நேயரோட குரல் விட்டு விட்டு கேட்குது. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: சொல்லுங்க. நல்லா இருக்கோம். யார் பேசுவது?
4: ரதி பாலாஜி பேசுறேம்மா.
1: ரதி பாலாஜி சொல்லுங்க.
4: எனக்கு பிடிச்ச உணவு வந்து இந்த கருப்பு மூக்கல்லை பார்த்தியா?
1: கருப்பு மூக்கல்லை.
4: சின்னதா இருக்கும் பொடியா. அது சூப்பரா நல்லா பிடிக்கும்மா எனக்கு. சின்னதுல இருந்து
1: அந்த சுண்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: நன்றி.
1: எல்லாருமே சூப்பரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேவரட் இலவை எது, பிடிச்ச தின்பண்டம் எது அப்படின்னு நாம கேட்டோம். நமக்கு சில பேர் பேர் தெரியாதது இப்பெல்லாம் இல்லாத ஒரு டிஷ்ஷா கூட சொல்றாங்க. ஸோ நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. நாம அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது நீ கோரினால் தலைப்பை மீண்டும் சொல்லிடுறேன். உங்கள் இலவை எது, ஃபேவரட்டான தின்பண்டம் எது, அதுதான் இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம். பேக்கெட் ஃபுல்லாக ஒரு பேட்டு ஒன்று ஒன்றா எடுத்து காலை முதல் மாலை வரை சாப்பிட்ட நினைவுகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 2952085328389871004 அப்படிங்கிற ஸ்டடி கோடை சேர்த்தும் டயல் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். கமல்ஹாசன் சத்யன் பாடியது.

0: வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அந்த படத்திற்காக அந்த சூப்பரான பாடல் நாம கேட்டு ரசிச்சோம். வைரம் தெழுதி பாடலுக்கு இசை பரத்வாஜ்.
1: என்னுடைய நண்பர் ஒருத்தர்

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு. உங்களுடைய ஒரு நிமிட பேச்ச புதன்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு தொடங்கி

0: ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் 8:14 நொடியாயிட்டிருக்குது. அடுத்த நேயர் யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: சூர்யா டெய்லர்மா.
0: சூர்யா, எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க.
1: பண்ணிட்டம்மா.
0: சொல்லுங்க.
1: நான் சாப்பிடுறது வந்து ஜிலேபி.
0: ஜிலேபி ரொம்ப பிடிக்குமா?
1: பாதுஷா.
0: ஜிலேபி பாதுஷா ஃபேவரட்.
1: ஆமா,
0: ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமே, எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ வந்து பாதுஷாவும் ஜிலேபியும் ரொம்ப ஃபேவரட்.
1: ஜிலேபி சாப்பிட்டு இருக்கேன்.
0: சரி,
1: நல்லா இருக்கும் அந்த ஜிலேபி. சேட்டு காலைகள்ல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வைப்பாங்க, சப்ஸாவும் அதுவும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.
0: சரி, உங்க பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: சூர்யா டெய்லர்.
0: சூர்யா, எந்த இடம்?
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? மயிலாப்பூர் பட்டாபி. சொல்லுங்க. தேன் மிட்டாய்.
2: அவ்வளவு அருமையா இருக்கும். எங்க கடைகள்ல பக்கத்துல விற்பாங்க. அப்போ அந்த தேன் மிட்டாய் சுவை பாத்தீங்கன்னா, மேல வந்து சக்கரை பாகு மாதிரி உள்ள தேன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சாப்பிடற ஒரு நாட்கள் அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். எங்க அப்பாட்ட ஆரம்பிச்சு 10 காசு 20 காசுன்னு வாங்கி போய் அதை சாப்பிட்ட பிறகு ஸ்கூலுக்கே போவேன்.
0: ஓகே ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜுக்கும் சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
3: மேடம்
0: சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்க இல்லையா?
3: இல்ல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: அதாவது இள வயசுல உங்களுக்கு ஃபேவரட்டான தின்பண்டம் இது. அதுதான் உங்கள் இள வயது ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் தின்பண்டம். இது இல்லாம நான் போவே மாட்டேன், அந்த நாள் நகராது அப்படிங்கக்கூடிய தின்பண்டம் எது?
3: எனக்கு வந்து மேடம் எள்ளு கொழுக்கட்டை இருக்குல்ல மேடம், வீட்டுல
0: செய்வாங்களா?
3: அது வந்து சின்ன இந்த எள்ளு கொழுக்கட்டை வந்து அம்மா செய்யறது ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு சின்ன சிறு வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்.
0: ஓகே, எள்ளு கொழுக்கட்டை. இப்ப லேட்டஸ்டா கூட சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா?
3: சொல்லுங்க. சுரேஷ்குமார் மேடம்.
0: சுரேஷ்குமார்.
3: கோனேரி ராஜபுரம் சுரேஷ்குமார்.
0: ஓகே, நன்றி
3: நன்றி மேடம்.
0: எல்லாருமே அவங்களோட இளவயது ஃபேவரட்டான தின்பண்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் லைட்டாக படிச்சிடலாம். அறிவிப்பாளருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. புண்ணியமன் மேடு வன்னை கணேசன் பிரபாகரன் அப்படிங்கிற நேயர், கிராமங்களில் பச்சரிசி மாவு சர்க்கரைப்பாகு சேர்த்து செய்யும் இனிப்பு மாவு உருண்டை அப்படின்னு செய்வாங்க. மைதா மாவு சர்க்கரை மாவு வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது. கச்சாயம் புளிப்பு மிட்டாய் கடலை மிட்டாய் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிறு வயதில் விரும்பி சுவைத்த உணவு அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் அவங்க வந்து இனிமையான தலைப்பு, நான் இளவயதில் வந்து பாலில் தயாரான தூத் பேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பேட்டை அவங்க வந்து மைதாவில் வெல்லம் கடலை பருப்பு பூர்ணம் வைத்து அம்மா செய்து கொடுப்பார்,

சுவையாக இருக்கும், எப்போதுமே ரொம்ப இறுக்கமாக இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் வாய்க்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடம் வன்னை கணேசன், கமர்கட் தேங்காய் உருண்டை, உடைத்த கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, இதெல்லாம் என் கையில் எப்போவுமே இருக்கும், கையில் கடிகாரம் போல் கட்டுவாங்க, சீனி மிட்டாய் அதுவும் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி பேசினேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணி ராஜ், காட்டுப்பாக்கம், எங்கள் ஊரான தென் மாவட்டங்களில் சீனி மிட்டாய் அல்லது ஏணிப்படி மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிரபலம், அதை நான் விரும்பி சாப்பிடும் தின்பண்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், அவங்க வந்து அதிர்சம், இனிப்பு புட்டு, வெள்ள சீடை, இவைகளில் எந்த காலத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ், வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கமலாவர்தனம், வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டுட்டு, நான் வீட்டில் வந்து பால்கோவா செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கே வி ஜெயசீலன், கொடமந்தப்பட்டி, அவங்க வந்து முறுக்கு மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஸோ நேயர்களோட ஃபேவரேட்டான தின்பண்டம் எது அப்படின்னு கேட்டோடனே லிஸ்ட் எடுத்து அழகாக டைப் பண்ணி லைனில் எப்படியா வந்து சொல்கிறாங்க. ஓகே, எல்லாருக்குமே அந்த ஃபேவரெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, தெரிஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர், தெரியாமலும் இப்போயும் அது மட்டும் நம்ம மட்டும் ஒன்றே ஒன்று யாருக்கும் தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுலாம் அப்படின்னு கூட வாங்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும், ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 2952052038 3 2 8 3 8 9 8 7 1.

0: சுப்ரண சாங் நாம் கேட்டு ரசித்தோம். ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி நம்மளையும் ஊருக வச்சுது அந்த பாடல். எத்தனை பேருக்கு மனசு உருகி ஓடுதோ தெரியலை. கார்த்திக் சைந்திரா ஃபிலிப் பாடியது, பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர். இது வரைக்கும் நாம் கேட்டுட்ருக்கிறது. நீ கோரினால் தொடர்ந்து பேசலாம்.
1: நீ கோரினால்
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
3: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
0: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
4: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
0: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

0: நீ கோரினால்
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான்
3: 102.3 பாட்டுக்கு டான்
4: சூப்பரான பாடல்களோட நேயர்களும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வராங்க, என்ன சொல்றாங்க, எந்த தின்பண்டம் அவங்களோட ஃபேவரட். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வில்லிவாக்கம் தங்கம்.
4: வில்லிவாக்கம்ல இருந்து தங்கம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஃபேவரட் மேடம்.
5: எங்க ஊரு கிராமம் தான், தென்காசி மாவட்டம், சின்ன கலாம்பட்டி.
4: சரி.
5: வீட்டுல வந்து எப்பவுமே எள்ளு தினை எல்லாம் இருக்கு மேடம். தினை மாவு செய்வாங்க வீட்டுல, தீனி போட்டு
4: தினை மாவு.
5: எள்ளு வந்து இது கருப்பட்டி போட்டு செய்வாங்க மேடம். வீட்டுல அவ்வளவு ஸ்வீட் நிறைய சாப்பிடுவேன்.
4: இருக்கும் உணவுகள் சாப்பிடும் போது அந்த இது வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. வணக்கம். சொல்லுங்க.
6: திருவேட்டூர் பத்மாவதி
4: கேக்குதுங்க, சொல்லுங்க.
6: நான் வந்து சின்ன பிள்ளைல வந்து இந்த தேங்காய் கம்மர் கட்டுக்கு பாருங்க.
4: ஆமா,
6: அதை தாங்க விரும்பி ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுங்க.
4: தேங்காயில கமர்கட்டு.
6: கமர்கட்டு, கமர்கட்டு.
4: சரி.
6: ஒன்னு சொல்லுங்களா, ஒன்னு சொல்லுங்களா.
4: சொல்லுங்க.
6: ஒரு நாளைக்கு ஒரு தாங்க வரணும்.
4: கண்டிப்பா அதுக்குதான் நேயர்கள் வந்து இப்ப நிறைய முயற்சி

0: பண்ணி நிறைய வராங்க.
1: அது அது அதுதான் கேளுங்க, ஆறு மணிக்கு போட்டா லைன் கிடைக்குது, அஞ்சு மணிக்கு போட்டா உங்க கிட்ட கிடைக்குது, இப்பதானே கிடைக்குது.
0: சரி, நன்றி.
1: நன்றிங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பருத்தி, இந்த கடலை மிட்டாய்,

0: கடலை மிட்டாய்.
1: கடலை மிட்டாய்,
0: ஆமா அதுதான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு ஃபேவரட்டா எங்க வச்சாலும் வாங்கி சாப்பிடுவேன். அது ரொம்ப பிரியம்.
1: அது எத்தனை சோ நாளைக்கு சராசரியா எத்தனை சாப்பிடுவீங்க?
0: இல்ல ஒன்னு ரெண்டு தான் சாப்பிடுவோம். வாங்கி வீட்டுல இந்த கடலை கடலை படிப்பு இருக்குல்ல, அது வாங்கி வச்சிருப்போம் சூப்பர் மார்க்கெட்ல. அது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்றதும் அது மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வாரம்
1: சாப்பிடுவேன். ஓகே நன்றி.
0: ஆமாம்
1: சரி நன்றி.
0: தேங்க்யூ. நன்றி மேடம்.
1: சூப்பராக எல்லா நேயர்களுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடித்த இளவயது தின்பண்டம் எது அப்படின்னு. ஒன்னே எல்லாருமே வந்து ரொம்ப பிரிய இப்போ இருக்கிற மாதிரி அந்த கேக்கு அது இது நார்மலாக வீட்டில் செய்யக்கூடியது அருகிலேயே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய தின்பண்டம் தான் எல்லாருக்கும் ஃபேவரேட்டாகவே இருந்திருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஜிலேபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது யார்? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலில இருந்து தனபால் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க.
2: என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மேம்.
1: இருட்டுக்கடை அல்வா?
2: ஆமா, திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா டவுன்ல போய் கரெக்டா ஈவினிங் 5 மணிக்கு ஆனா 6 மணி தான் கடை திறப்பாங்க. போனா 1/2 கிலோ வாங்கி ஒரு நேரம் வச்சு
1: சாப்பிடுவேன்.
2: வார்த்தையே
1: தெரியாது இல்ல
3: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. நேயர்கள் இணைப்புல வராங்க, தயவு செய்து பேசுங்க. ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரசு டிப்பம் சரவணம்மா.
1: எங்க இருந்து?
4: நெய்வேலிக்கு பக்கத்துலமா, எங்க ஊர் கிராமம் அரசடி குப்பம் சரவணன்.
1: சரவணன் அரசடி குப்பம், சொல்லுங்க.
4: ஆமா ஆமா. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் அந்த உளுந்து எல்லாம் உளுந்து இருக்கலாமா?
1: ஆமா,
4: அதை வறுத்து கொடுப்பாங்க. உளுந்து கொள்ளு அவர் அந்த பாசி பருப்பு இதெல்லாம் வந்து வறுத்து கொடுப்பாங்க. அது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்.
1: அதெல்லாம் கொள்ளு சாப்பிட முடியுமா?
4: ஆமா, வறுத்து சாப்பிட முடியுமா?
1: வறுத்து சாப்பிட முடியும். அது ரொம்ப ஹார்டா இருக்கும்ல?
4: ஹார்டா இருக்கு. அது பெரிய பண்ணா இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சாப்பிட முடியாது. அப்பெல்லாம் பற்கள் வலிமையாக இருக்கும். ஆமாமா, அதெல்லாம் வலிமையா இருந்தாலும் பட்டாணி அதெல்லாம் சாப்பிட முடியும் அந்த காலகட்டங்கள்.
1: இருந்தாலும் கொல்லுங்கிறது இயல்பாவே ஒரு கொஞ்சம் ஹார்டான ஒரு பொருள் இல்லையா? கடிச்சு.
4: ஆமா, ஹார்டு. அப்புறம் இன்னொரு பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் வகைகள் வந்து பெரிய பெரும் பயிர் சொல்லுவான், அதெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எதை எடுத்தாலும் சத்துக்கள் நிறைந்த பொருட்கள்,
1: சத்துக்கள் நிறைந்த தின்பண்டங்களா இருந்தது.
4: ஆமா ஆமா.
1: சரி நன்றிங்க.
4: ஓகே. ஆமா,
1: கொள்ளில் செஞ்ச வறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு உண்மையிலே கேட்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. அது வந்து இயல்பாக எல்லா வீடுகள்லையும் இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்படி கேட்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சரி, தொடர்ந்து பேசுவோம். நாம் இணைஞ்சிருக்கோம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
6: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
7: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
8: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
7: விலங்குகள் நலம் காப்போம், நலம்

0: பல நாம் பெறுவோம்.
1: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போறது?
2: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
1: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
2: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
1: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
2: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
2: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
3: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
4: ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நாம் வந்து படிச்சிடலாம். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கமர்கட், தேங்காய் உருண்டை, உடைத்த கடலை உருண்டை, இதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. அடுத்த நேயர் பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், இனிப்பு புட்டு வெள்ளை சீடை இதெல்லாம் எங்கள் காலத்தில் பிடிக்கும், எல்லா காலத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். இனிப்பு புட்டு வெள்ளை சீடை இவைகள் எல்லாம் எந்த காலத்துலேயுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமது, நிகழ்ச்சி அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க.

தமிழ் இசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து வணக்கம் மேம், வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிறனையே, கிராமங்களில் பச்சரிசி மாவு சர்க்கரை பாகு சேர்த்து செய்யும் இனிப்பு மாவு உருண்டை, மைதா மாவுடன் சர்க்கரை வாழைப்பழம் சேர்த்து செய்வாங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தினேஷ் அப்படிங்கிறவங்க க்ரீம் பன் வெண்ணெய் அது வந்து பேக்கரியில் வந்து போடுவாங்க, பரோட்டா சால்னால் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டட் செரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம், எனது இளவயது ஃபேவரட் தின்பண்டம் போலி, மைதாவில் வெல்லம் கடலை பருப்பு பூர்ணம் வைத்து அம்மா செய்து கொடுப்பார், சுவையாக இருக்கும், எப்பொழுதுமே நாக்கில் எச்சில் ஊறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேயர், ரமா கோடம்பாக்கம் அவங்க வந்து இளவயது தின்பண்டம்னா தேன் மிட்டாய் இலந்தை பழம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. குறுக்களிக்காய் அப்படிங்கிற காய், முக்கியமாக கமர்கட்டு, பள்ளியிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருந்துருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலும் அம்மா செய்து கொடுக்கும் தேங்காய் போலி ஓட்டை அடை மசால் வடை இன்றைக்கும் ஃபேவரட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு இதெல்லாம் நமக்கு இப்போல்லாம் கிடைக்குமா, நம்மளால் சாப்பிட முடியுமா, சாப்பிடவே கிடைச்சாலும் அதை நமக்கு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனை இருக்கும். இருந்தாலும் அந்த சுவை இன்றைக்கும் நாக்கில் இருக்கின்றது. சரி, அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:47.

0: அழகிய தீயே அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். ரமேஷ் விநாயகம் பாடியது.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.
0: ஓகே, நேயர்களாக இணைப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 9 மணி வரை இந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் குறைவாக இருக்கின்றது, அதனால் நேயர்கள் விரைவாக பேசுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்து யார்? ஹலோ, வணக்கம்.
4: அன்பு போலி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தன்.
0: நலம் நலம் சொல்லுங்க.
4: அதாமா, என்ன பொறுத்த சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா நான் வந்து பல்சர் தான் போட்டிருந்தேன். அப்ப ரெண்டு பெரிய பைய இருக்கும், அதுல வந்து ஒரு பையில வந்து அந்த ஓம்பிடி முறுக்கு இருக்கும், அத வந்து நொறுக்கி போடுவேன். ஒரு பை வந்து காப்படி பிடிக்கும்,
0: கால்படி பிடிக்கும்,
4: அதனால அதுல நொறுக்கி போட்டு கொஞ்சம்
0: கொஞ்சமா கால் ரோசர்ல வச்சிருந்துருக்கீங்க.
4: ஆமா ஆமா, அது அப்ப வந்து அப்படிதான் தச்சு போடுவோம்,
0: தச்சிருப்பாங்க.
4: அடுத்தால இன்னொரு சைடு வந்து இனிப்புக்கு வந்து ஒரு சரகத்தாள்ல போட்டு

0: வச்சிருப்பாங்க அதிரசம்.
1: ஏன்னா
0: தாத்தா தாத்தா சத்தம் போடுவாங்க, ஏன்னா அப்படி போட்டோம்னா எலி கடிச்சிருமா பையன். அதனால இப்படி ஒரு பக்குவம் பண்ணி அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டேன்.
1: இன்னைக்கு பாரு முடியுமா? இன்னைக்கு ரெண்டு பாக்கெட் பேண்ட் ஃபுல்லா கொடுத்தாலும் சாப்பிட முடியுமா?
0: ஆமாமா சாப்பிடுவோம்மா.
1: சாப்பிடுவீங்களா?
0: எப்படிமா?
1: இன்னைக்கு ஒரு கட்டப்பை ஃபுல்லா ரெண்டு கட்டப்பை ஃபுல்லா கொடுத்தாக சாப்பிடுவீங்களா?
0: இல்ல இல்ல இப்ப சாப்பிட முடியாது. ஏன்னா அப்ப அந்த வயசுல வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்லா இருக்கும்.
1: அதாவது இந்த நெடுந்தூர பயணமா நடந்து போவோம்ல, ஒரு ஸ்கூல் போறதா இருந்தா கூட பல சில கிலோமீட்டர்கள் இருக்கும். இந்த பாக்கெட்ல அப்படியே கை விட்டுக்கிட்டே நொறுவத்தீனி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே
0: போனா வேர்க்கடலை சாப்பிடுறது.
1: வேர்க்கடலை, சரி ஓகே. நன்றி
0: நன்றிமா. நன்றி மகள்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம். விருதாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க மேம்.
1: செண்பகவல்லி ரங்கநாதன் விருதுநகர், சொல்லுங்க.
2: விருதாச்சலம் மேடம்.
1: விருதாச்சலம் சொல்லுங்க.
2: விருதாச்சலம்
1: தெரியும்.
2: சின்ன பிள்ளைங்க மேம். ஒரு பைசாவுக்கு மல்லாட்டை கேக்கு விற்குங்க மேம்.
1: ஒரு பைசாவுக்கு மல்லாட்டைன்னா வேர்க்கடலை.
2: வேர்க்கடலை.
1: ஆ சரி.
2: அப்புறம் பொட்டுக்கடல உருண்டை விற்கும்.
1: ஆ
2: அது வாங்கி சாப்பிடுவோங்க மேம். அப்புறம் வந்து சுடலை பழம் ஒரு பழம் இருக்கும்.
1: என்ன பழம்?
2: சுடலை பழம்.
1: சுடலை பழம் ஒரு பழம்.
2: ஆ குட்டியா இருக்கும் மேம்.
1: சரி.
2: அது வந்து ஒரு வீசம் வீசம் படி கொடுப்பாங்க மேம் ஒரு பைசாக்கு.
1: எல்லாமே கம்மியா இருக்கு இது, ஆனா வேல்யூபிளா இருக்கு போடுறீங்களா?
2: ஆமாங்க மேம். அது சாப்பிட்டா நாக்கெல்லாம் நல்லா இருக்கும் மேம். அப்படியே நாக்கெல்லாம் அந்த சாம்பல் கலர்ல ஒட்டிக்குங்க மேம்.
1: ஓ சுடலை பழம், அது வேற என்ன பொருள் பேருன்னு தெரியல. சரி சொல்லுங்க.
2: அப்புறம் கலாப்பழம் குட்டி குட்டியா இருக்கும் மேம். அதுவும்
1: எல்லாமே புதுசா இருக்கேங்க. கடல் கலாப்பழம் சுடலை பழம் பேரே வித்தியாசமா இருக்கு.
2: கலாப்பழம் குட்டி குட்டியா இருக்குங்க மேம். அப்புறம் ஈச்சம்பழம் குட்டி குட்டியா இருக்குங்க மேம்.
1: எல்லாமே வாங்கி சாப்பிடுறோம்
2: ஸ்கூல் டைம்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுறோம்.
1: சரி ஓகே நன்றி.
2: தேங்க் யூ மேம்.
1: சுடலை பழம் அப்படிங்கிறது எனக்கு கேட்பதற்கு புதுசா இருக்குது. வேற யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்க?
3: கம்பத்தியர்சுமதி.
1: எங்க இருந்து?
3: பாக்கம்பத்திய.
1: உங்க குரல் விட்டு விட்டு கேக்குது.
3: பாக்கம்பத்தியர்சுமதி
1: சொல்லுங்க.
3: அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு
1: போவேன்.
3: நடந்து
1: போவீங்களா? இந்த மாதிரிலாம்
3: எங்க இருந்தாலும் வாங்கிட்டு
1: வந்துருவேன். அந்த உருண்டை நீங்க நடக்கணும்னா அந்த உருண்டை வேணும்.
3: வேணும்.
1: சரி நன்றி. எல்லாருமே சூப்பரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்ப லயஸ்டா நம்ம கேட்டோம் இல்லையா, இவங்க எல்லாம் கடைசியா சொன்ன பேர்ல வித்தியாசமாக இருந்தது, இப்படி ஒரு உணவுலாம் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு ஆசையா தான் இருக்கு கேட்கும்பொழுது. நேரம் 8:58 நொடி ஆயிட்டு இருக்குது. அடுத்ததாக ஒரு சில நேரம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட ஃபேவரேட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. தங்கம் சரவணன் அப்படின்றவங்க பட்டாணி உப்பு கல்லை வறுத்து உளுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு கமர்கட்டு தேன் மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தித்திக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் நீக்கு ஒரு நாள் தலைப்பாருமை. எனக்கு பிடித்த தின்பண்டம் பால் கொழுக்கட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க வந்து கச்சனம் அப்படின்னு, எனக்கு பிடித்த இளம் வயதில் பிடிச்சது தேன் மிட்டாய் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் அவங்க வந்து ஆழ்வழிக்கிழங்கில் சீவி புட்டு போல் வேக வைத்து சர்க்கரை தூவி தருவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளி வெங்கடேஷ் மிள

0: மிளகு, எள்ளடை, ரவா லட்டு, சுமா, சுழியம், இதெல்லாம் திகட்டாத தின்பண்டம் அப்படின்னு போட்டிருக்கேன். முரளி, ராமாபுரம்லேருந்து நமது நேயர்களின் பதிர்வுகள் மூலம் பல பகுதிகளின் தனித்துவமான இனிப்பு வகைகளை தெரிந்து கொண்டும் ஆர்ஜேவுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முரளி அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த தின்பண்டம் வந்து தேன் மிட்டாய், இன்னமும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாடம்பாக்கம்லேருந்து முரளி. குணாலன், 38 முறை முயற்சி செய்கிறேன், 1 முறை மட்டும் லைன் கிடைத்தது, அதுவும் எடுக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன காரணம் என்று தெரியவில்லை. கும்பகோணம்லேருந்து குமரன், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நாம் வந்து இன்றைக்கு நீ கூறினா நிகழ்ச்சியில் ரொம்பவே நம்ம அப்படியே ஒரு தன்னோட இளவயதுக்கு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சி பங்கு பெற்று கேட்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் நீ கோரினால்.
1: நீ கோரினால்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்பொழுது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஆதித்த கரிகாலனும் அவன் சகாக்களும் மற்றவர்களும் வேட்டைக்கு புறப்பட்டுச் செல்ல சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து, புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
1: ஆமக்கா, நாம் கூட வேட்டைக்கு போயிருக்கலாம். எனக்கு வேட்டை பார்க்க பிரியம் அதிகம்தான். என் தந்தையோடும் தமையனோடும் சில சமயம் போவதுண்டு. ஆனால் இன்றைக்கு என்னமோ கந்தமாறன் பிடிவாதமாக தடை செய்து விட்டான். ஒருவேளை உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்று அவ்விதம் தடை செய்தானோ என்னமோ என்றாள் மணிமேகலை.
0: ஆமாம், எனக்கு வேட்டை அவ்வளவாக பிடிப்பதில்லைதான். இரத்தத்தை கண்டாலே எனக்கு திகிலாயிருக்கும். ஆனால் கந்தமாறன் அதற்காகச் சொல்லவில்லையடி. உன்னையும் உன் வீட்டு விருந்தாளிகளில் ஒருவரையும் பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம் அவன் தடை செய்து விட்டான் என்றாள்
2: மணிமேகலையின் கன்னங்களில் குழிகள் காணப்பட்டன. சிறிது நேரம் தரையை பார்த்து கொண்டிருந்து விட்டு,
1: புருஷர்கள் எங்கேயாவது போய் தொலையட்டுமக்கா. அவர்கள் சகவாசமே நமக்கு வேண்டாம். நாம் ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்கு போய் நீர் விளையாட்டி விட்டு வரலாம். வருகிறீர்களா என்றாள்.
2: நந்தினியும் அதற்கு சம்மதிக்கவே தந்தையிடம் சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள். வீரநாராயண ஏரியின் கீழ்ப்புறத்தில் பெரிய கரையும் அதில் 74 மடவாய்களும் உண்டு என்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஏரியின் மேற்புறத்தில் அத்தகைய பெரிய கரை கிடையாது. ஏரி நீரின் ஆழம் சிறிது சிறிதாக குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே சமதரையாக அமைந்திருந்தது. இன்னும் மேற்கே அடர்ந்த காடுகள் மண்டி கிடந்தன. இவ்விதம் ஏரி நீர் குறைந்து சமதரையாகும் பிரதேசத்தில் ஆங்காங்கு சிறிய தீவுகள் காணப்பட்டன. தீவுகளில் மரங்களும் செடிகொடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. அத்தீவுகளின் ஒன்றின் கரையில் படித்துறையும் நீராழி மண்டபமும் அமைக்கப்பட்டிருந்தன. இங்கே கடம்பூர் சம்புவரையரின் அந்தப்புறத்து பெண்கள் நீராடுவதற்காகவும் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவும் வருவது வழக்கம். அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால் 2 காத தூரம்

ஏரியை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதனாலும் சம்புவரையர் வீட்டு பெண்கள் குளிக்குமிடம் என்று தெரிந்திருந்தபடியாலும் அந்நிய மனிதர்கள் அங்கே வருவது கிடையாது. நந்தினியும் மணிமேகலையும் படகிலேறிக்கொண்டு அந்த தீவுக்கு இப்போது வந்து சேர்ந்தார்கள். படகு செலுத்த தெரிந்த இரண்டு தோழிமார்கள் உடன் வந்தார்கள். சமையல் செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும் படகில் கொண்டு வந்தார்கள். நீராடி மண்டப படித்துறையை அடைந்ததும் தோழி பெண்கள் படகை விட்டிறங்கி மண்டபத்தில் சமையல் செய்யத் தொடங்கினார்கள். நந்தினியும் மணிமேகலையும் சிறிது நேரம் படித்துறையில் உட்கார்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள். மணிமேகலை இயற்கை மதியூகமுள்ள பெண், குறும்பில் பற்றுள்ளவள். அவள் பழுவேட்டரையர் பேசுவது போலவும் கரிகாலன், கந்தமாறன், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் ஆகியவர்கள் பேசுவது போலவும் நடித்து காட்டினாள். அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் நந்தினி கலீர் கலீர் என்று சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் முழுவதும் மணிமேகலையிடம் இல்லை என்பதும், அவள் மனம் அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில் ஈடுபட்டது என்பதும் வெளியாகி வந்தது. திடீரென்று மணிமேகலை துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். அக்கா, வேட்டைக்கு நாம் போகவில்லை, ஆனால் வேட்டை நம்மை தேடி வந்திருக்கிறது என்று கூவிக்கொண்டே இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்தாள். நந்தினியும் திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை பார்த்த திசையை நோக்கினாள். அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின் மீது சிறுத்தை புலி ஒன்று காணப்பட்டது. அந்த சிறுத்தை அவர்கள் மீது பாயலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல பார்த்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் சிறிது தூரத்தில் குதிரைகள் தண்ணீரில் இறங்கி பாய்ந்து வரும் சத்தமும் கேட்டது. ஆதித்த கரிகாலன் தான் வேட்டையாடச் சென்று வெகுகாலம் ஆயிற்று என்றும் வில்வித்தையே மறந்து போயிருக்கக்கூடும் என்றும் சொன்னான் அல்லவா? அன்று அவன் வீரநாராயண ஏரிக்கரை காட்டில் வேட்டையாடியதை பார்த்தவர்கள் அவ்விதம் எண்ணவில்லை. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பி அம்புகளுக்கு அன்று எத்தனையோ காட்டு மிருகங்கள் இரையாகின. முயல்களும் மான்களும் கரடிகளும் சிறுத்தைகளும் செத்து விழுந்தன. விலங்கு எதுவும் கண்ணில் படாத போது வானத்தில் பறந்த பறவைகள் மீது அவனுடைய அம்புகள் பாய்ந்தன. பருந்துகளும் ராஜாளிகளும் அலறிக்கொண்டு தரையில் வீழ்ந்தன. கரிகாலனுடைய கொலைவெறி நேரமாக ஆக அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவனுடன் சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை. குதிரைகளும் மனிதர்களும் கூட்டமாக இறைச்சலிட்டுக் கொண்டு சென்றதில் காட்டு மிருகங்கள் தத்தம் இடத்திலிருந்து கிளம்பி சிதறி ஓடின. மற்றவர்கள் வேட்டையில் செய்த உதவி அவ்வளவேதான். கரிகாலன் மீது பாய வந்த மிருகங்கள் மீது மற்றவர்கள் அம்பு விடுவதையும் வேலை எறிவதையும் கூட கரிகாலன் அனுமதிக்கவில்லை. கந்தமாறன் ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன் மீது பாய்ந்து வந்த கரடியின் பேரில் அம்பு எய்தான். அப்போது கரிகாலன் அவன் பக்கம் திரும்பி பார்த்து, கந்தமாறா, நீ கரடியை கொல்ல பார்த்தாயா, என்னை கொல்ல முயன்றாயா என்று கேட்டான். கந்தமாறன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தன. பிறகு அவன் வில்லை வளைக்கவே இல்லை. ஏறக்குறைய சூரியன் உச்சிவானத்தை அடைந்த சமயத்தில் எல்லோரும் களைத்து போனார்கள். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லோருடைய மனத்திலும் தோன்றியது. ஆனால் கரிகாலனோ களைத்து போன குதிரையை மேலும் காட்டு வழிகளில் செலுத்திக் கொண்டு போனான். காலை நேரத்திலெல்லாம் கந்தமாறன் கரிகாலனை ஒட்டி போய்க் கொண்டிருந்தான். என்னை கொல்ல பார்த்தாயா என்று கரிகாலன் கேட்ட பிறகு கந்தமாறன் பின்னால் தங்கி பார்த்திபேந்திரனுடன் சேர்ந்து கொண்டான். அவனிடம் இளவரசரின் முரட்டுத்தனமான நடத்தையையும் பேச்சையும் பற்றி குறை கூறத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அதற்கு சமாதானம் கூற முயன்றான். இந்த சமயம் பார்த்து வந்தியத்தேவன் கரிகாலனை அணுகினான். பிறகு அவர்கள் இருவருமே சேர்ந்து முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் வில்லும் அம்பும் எடுத்து வரவில்லை. அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாக பழக்கமும் இல்லை. கையில் வேல் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான். ஆகையால் கரிகாலனுடைய வேட்டையில் குறுக்கிடாமல் அவன் ஜாக்கிரதையாகச் சென்று வந்தான். ஏதாவது அபாயம் நேருவதாக இருந்தால் வேலை உபயோகிப்பதற்கு மட்டும் எச்சமயமும் ஆயத்தமாக போய்க் கொண்டிருந்தான். அதற்கு அவசியம் உச்சி நேரம் வரை ஏற்படவில்லை. கந்தமாறன் பார்த்திபேந்திரனிடம், இன்றைக்கு வேட்டையாடியது போதாதா? இன்று ஒரு நாளிலேயே இந்த காட்டில் உள்ள விலங்குகளையெல்லாம் கொன்று தீர்த்து விடுவார் போலிருக்கிறதே. இவருடைய வேட்டை வெறி தணிவதற்கு கொல்லிமலைக்குத்தான் போக வேண்டும். இன்றைக்கு போதும், வீடு திரும்பலாம் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். அதற்கு பார்த்திபேந்திர பல்லவன், தம்பி, இளவரசரின் உள்ளத்தில் ஏதோ கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விடுவதென்றால் லேசான காரியமா? அந்த ஆத்திரத்தை எல்லாம் வேட்டையிலே காட்டுகிறார். அதுவரையில் நல்லதுதான். இல்லாவிடில் உன் மீதும் என் மீதும் காட்டுவார். அவராக சளிப்புற்று போதும் என்று சொல்லட்டும், நாம் தலையிட வேண்டாம் என்றான். இந்த சமயத்தில் அந்த வனம் வனாந்தரம் எல்லாம் நடுங்கும்படியான உருமல் சத்தம் ஒன்று கேட்டது. கந்தமாறன் முகத்தில் பீதியின் அறிகுறி காணப்பட்டது. ஐயோ, காட்டுப்பன்றி! இளவரசரை நிற்கச் சொல்லுங்கள் என்றான். காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம்?

0: புலி கரடியெல்லாம் இளவரசரிடம் பட்ட பாட்டில் பன்றி எந்த மூலை என்றான் பார்த்திபேந்திரன். நீங்கள் தெரியாமல் சொல்லுகிறீர்கள். இந்த காடுகளில் உள்ள பன்றிகள் புலி கரடிகளை சின்னாபின்னமாக்கிவிடும், யானையை முட்டி கீழே தள்ளிவிடும். குதிரைகள் லட்சியமே இல்லை. அம்பும் வேலும் காட்டுப்பன்றியின் தோலிலே பட்டு தெரித்து விடுமே தவிர அதன் உடலுக்குள்ளே போகாது. ஐயா ஐயா ஐயா, நில்லுங்கள் என்று கந்தமாறன் கூச்சலிட்டார். அதே சமயத்தில் காட்டு புதர்களிலே ஒரு சிறிய சுழற்காற்று அடிப்பது போல அல்லோலகல்லோலம் ஏற்பட்டது. மறுநிமிடம் குட்டி யானைகளைப் போன்ற கரிய பெரிய உருவம் வாய்ந்த இரண்டு காட்டுப்பன்றிகள் வெளிப்பட்டன. அவை ஒருகணி நேரம் நின்று குதிரைகளையும் அவற்றின் மீது வந்தவர்களையும் முற்று பார்த்தன. கந்தமாறன் ஜாக்கிரதை ஐயா ஜாக்கிரதை என்று கூச்சலிட்டான். பின்தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில் சிலர் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாரை தப்பட்டைகளை பிராணன் போகிற அவசரத்துடன் முழக்கிக் கொண்டு கா கூ என்று கூச்சலிட்டார்கள். அந்த பன்றிகள் என்ன நினைத்து கொண்டனவோ என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை அவற்றின் குட்டிகளை நினைத்து கொண்டிருக்கலாம். குட்டிகளுக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்ற உணர்ச்சியினால் தூண்டப்பட்டிருக்கலாம். அல்லது தாரை தப்பட்டைகளின் சத்தத்தை கேட்டு மிரண்டிருக்கலாம். பன்றிகள் இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி பீய்த்து கொண்டு ஓடத் தொடங்கின. கந்தமாறன் அதை பார்த்துவிட்டு, கோமகனே, அவை போய் தொலையட்டும். ஐந்தாறு வேட்டை நாய்கள் இல்லாமல் ஒரு காட்டுப்பன்றியை துரத்தி கொல்ல முடியாது என்றான். கரிகாலன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் வில்லை வளைத்து அம்பை விட்டான். அது ஒரு பன்றியின் முதுகில் போய் தைத்ததை பார்த்துவிட்டு இளவரசனர் ஆஹா என்று உற்சாக கோஷம் செய்தான். அடுத்த கணத்தில் அந்த பன்றி உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கியது. அம்பு தெரித்து கீழே விழுந்தது. பன்றி மேலே ஓடியது. கந்தமாறன் அப்போது சிரித்த சிரிப்பில் ஏளனத்தின் துணி தெரிந்தது. கரிகாலன் அவனை பார்த்து, கந்தமாறா, எங்கே ஒரு பந்தயம். நானும் வந்தியத்தேவனும் அந்த பன்றியை தொடர்ந்து போய் அதை கொன்றெடுத்து கொண்டு வருகிறோம். நீயும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திப் போய் கொன்றெடுத்து பாருங்கள். இந்த பன்றிகள் இரண்டையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாது என்று சொல்லிக் கொண்டே குதிரையை தட்டிவிட்டான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வீரநாராயண ஏரியின் மேற்கு பகுதியில நீராழி மண்டப படித்துறையில வம்பு பேசிக்கிட்டு இருந்த நந்தினியையும் மணிமேகலையையும் துணுக்குறச் செய்யது ஒரு சிறுத்தைப்புலி. ஏரிக்கரை காட்டில் ஆதித்த கரிகாலனின் கொலைவரி கூட வந்தவங்களை பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. கெடில் ஆற்றங்கரையில் மண்டபத்தில் அவன் சிற்ப வடிவில் பார்த்த ராஜாளி உயிர் வந்து வானத்தில் பறக்குதுன்னு நினச்சிட்டான் போலும். கல்லால் ஆன அந்த ராஜாளியை கல்ல வீசி கொல்ல பார்த்தான். பாட்டனார் பக்கத்தில் இருந்ததால் அந்த வெறி கொஞ்சம் அடங்கி இருந்தது. மலைமான் போனப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வந்த வெறி இப்போ இந்த காட்டில் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீர் விளையாட்டு பற்றின குறிப்பு. இது நீரில் விளையாடி கழிப்பதை குறிக்கும் ஒரு தொடர். புனலாடல் எனப்படும். வையை வறுபுனலாடல் இனிது கொல், செவ்வேள் கோ குன்றம் நுகர்தல் இனிது கொல். இந்த தொடர் அமைஞ்சிருக்கிற சங்க இலக்கிய பகுதி படித்து இன்புறத்தக்கது. புனலாடல் வடமொழியில் ஜலக்கிரீடை எனப்படும். கிரீடை விளையாட்டு. உல்லாசம் மன மகிழ்ச்சி உள்ள கழிப்பு. உத் எழுச்சி பெற்ற மேல் நோக்கிய ஹாச மகிழ்ச்சி கழிப்பு. உல்லாசன்னு புணர்ந்து இந்த பொருளை தரும். மற்றவங்க பேசுறது போல பேசி நடிக்கிற உப்பு போலி நையாண்டி ஓர் அரிய கலை. இன்னைக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால மேல் பிளாங்க் 1000 குரல் மனிதர்னு பேர் பெற்றது இந்த கலையில வல்லவரா இருந்ததால் தான். நடுவயசுல கார் விபத்துல அவரது நிலை ரொம்ப கவலைக்கிடமா போயிடுச்சு. உணர்வற்ற ஆழ்ந்த மயக்க நிலையில பல வாரங்கள் இருந்தார். எந்த சிகிச்சையும் பயன் தரல. புத்திசாலியான ஒரு மருத்துவர் அவர் அருகில் போய், பக்ஸ் பன்னி, எப்படி இருக்கிறாய், என் குரல் கேட்குதா என்று கேட்டார். என்ன அதிசயம், ஆமா என்ன விஷயம் தலைவான்னு பக்ஸ் பன்னியின் குரல்லையே பதில் கொடுத்தார் மெல் பிளாங்க். நேர்களே, பக்ஸ் பன்னி அசைவூட்ட படம் ஒன்றில் வரும் கதாபாத்திரம். கேரட்டை மென்னுகிட்ட வாட்ஸ்அப் டாக், இப்படி அவர் குரலில் கேட்ட வசனம் சுவைஞர்களை ரொம்ப கவர்ந்ததான். மெல் பிளாங்கின் கலைத்திறனே அவரை காப்பாத்தின அதிசய வரலாறு இது. படிப்படியா நலம் பெற்று 81 வருஷங்கள் பெருவாழ்வு வாழ்ந்தார். நல்லது. அன்னைக்கு வீரபாண்டியனின் தலையை கொணராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லைன்னு சபதம் செஞ்சிருந்தான் ஆதித்த கரிகாலன். அதை நிறைவேற்றினான். இன்னைக்கு அந்த 2 பன்றிகளையும் கொல்லாமல் அரண்மனைக்கு திரும்பக்கூடாதுன்னு பந்தயம் கட்டியிருக்கான். ஜெய்பானா?

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 9:17. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.
2: என் இனிய பொன்னிலாவே, இந்த இரவு நேரத்தில் இதமான பாடல்கள் சுகமாக அரங்கேற கேட்டு ரசிக்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக கேட்க ரசிக்க மகிழ நம் இதயம் இசையால் திளைக்க இதோ பாடல்கள் உங்களுக்காக அரங்கேறும் நேரம் இது.

பிருந்தாவனத்தில் மலரெடுத்து ஆலிங்கனமாக பாடல்கள் அழகாய் தோரணமாய் இடம்பெற்றது. பி ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியது. எஸ்ஐ ராஜ்குமார் மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்.

மனசுக்குள் ஆசை வந்தால் மத்தாளம் கொட்டுவது போலவே மனசும் கூத்தாடும் அல்லவா? மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடலை கேட்டும் வாலி ஏற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இதமான இந்த இரவு நேரத்தில் இசை கானங்கள் செவிகளை குளிர்விக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என் இனிய பொன்னிலாவை வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மத்தளம்

0: எத்தனை எத்தனை
1: இனிமையான நினைவுகள் வேண்டும் என்று ஏங்கும் மனமாக பாடலாக வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. இசை எம்எஸ்பி ராஜா, நினைவுகள் மாறுவதில்லை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

வெள்ளி நிலா ஊர்வலம் போகும் இனிமையான இந்த நேரத்தில் காற்றலைகள் பாடல்கள் தவழ்ந்து வர இதயத்தை மெல்ல வருடிச் செல்லும் பாடல்கள் இதோ உங்களுக்காக அரங்கேறி கொண்டிருக்கின்றது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்ந்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, காமகோடியன் எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

மனதின் ஆசைகள் எத்தனையோ தேவையாகவும் தீர்த்து கொள்ள விவரம் அத்தனையும் தெரிந்து கொண்ட உற்சாகத்தில் வெளிவந்ததாக பாடல். மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. காமகோடி எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பொன்னகரம்.

0: அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: பாட்டு பொங்கல்.
2: ஒத்த சொல்லால என் உசிரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புறைசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அடிகருப்பு நிறத்தழகி சமப்பழகி சில்லறைய சதறி கண்டி ஓம் சேரி.

நேரம் 9:40 ஆயிடுச்சு. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி தரும் கானங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது நேரம் கடந்து போகிறதே தெரியல. அழகான எண்ணங்கள், அழகான பாடல்கள், இனிமையான இரவு நேரம், இதை விட வேறு என்ன சுகம் வேண்டும்? அடுத்ததாக வரும் பாடல் நம் எண்ணத்தை தனித்து உள்ளத்து சிறகை விரிக்க வைக்கின்றது.

0: இதயம் தணிந்தது இசையின் இன்பத்தால். அன்னப்பறவை அப்படிங்கிற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
0: நேரம் 9:45 பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதமான எண்ணம் தணிந்த பின் சுமை எதற்கு? அந்த சுமையில் தூக்கிச் செல்வது எதைதானோ, அதன் பின்னே செல்வதும் ஏனோ.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் ஒத்தையடி பாதையிலே அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் ஏ எஸ் பிரகாசம். எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் பாடல்கள் அரங்கேற கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 9:52. தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்டாலும் தரமாட்டேன் என்று விவரமாக சொல்லிச் சென்ற அந்த பெண்ணின் கேள்விகளுக்கு பதிலோ இது?

குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் இசை சங்கர் கணேஷ் இனிமையான பாடல்கள் ஒழிச்சிட்ருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்தவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ஆராதனை அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, வைரமுத்து அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: நாம் இதுவரை கேட்டது என் இனிய பொன்னிலாவே. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்கலாம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் வந்து மீண்டும் இணைகின்றோம். இதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு பிடிச்ச பாடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உடனே உங்கள் வாட்ஸ்அப் எடுங்க, டைப் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. 9444100239944400123 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேற்றைய பாடல்கள் கேட்ட நேயர்கள், அதற்கு முந்தின பாடல் கேட்ட நேயர்கள் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இந்த ஒரு மணி நேரத்திற்கு. உங்களோட பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத தெளிவாக டைப் பண்ணி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சரி, நிகழ்ச்சியின் துவக்கமாக வரக்கூடிய பாடலை ஒரு நேர் கேட்டிருக்காங்க. ராஜாராமன் காட்டூர் பாலாஜி நகர் திருச்சியிலிருந்து அந்த பாடல் கேட்டிருக்காங்க. மீண்ட சொர்க்கம் அப்படிங்கிற படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடியது. நிகழ்ச்சி துவக்கமாக ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். உடன் பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

மீண்ட சொர்க்கம் படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டோம். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க பம்மல் அப்படிங்கிற இடத்துல சீனிவாசன் நெய்யர், அதர்மம் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலி இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்கலாம்.

0: அதர்மம் படத்திற்காக சூப்பரான பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவோட இசையில் கேட்டோம் அந்த பாடல். நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9444001023 9444400102 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வளம் வர கேட்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நேரம் 10:12:40 ஆயிட்டிருக்குது.
1: நாங்க சுபா பேசுறோம்.
2: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

0: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: அடுத்ததாக கவினையா அப்படிங்கிறவங்க சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அன்பே ஆறு உயிரை படத்திற்காக மயிலிறகே அப்படிங்கிற

0: பாரதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஆம்நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை நாம கேட்டு ரசிச்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 100.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல்கள் உலா வந்துகிட்டு இருக்கிற நேரம், 10:21:25. வாட்ஸ்அப் பண்ணுங்க 9444001023. 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த படம், என்ன பெயர், உங்களோட பெயர், ஊர் டைப் பண்ணி தெளிவாக அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் உலா வந்துகிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில். அடுத்து வரக்கூடிய பாடல் அப்பர்ணா அதி அப்படிங்கிறவங்க நாகப்பட்டினம்லேருந்து கேட்டிருக்காங்க. சில்லுனூர் காதல் படத்திற்காக முன்பேவா அப்படிங்கிற பாடல், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் பாடியது, இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலாசிரியர் வாலி.

சில்லுன்னு ஒரு காதல் படத்திற்காக பாடல் கேட்டோம். அடுத்ததாக பிரதீப் அப்படிங்கிற நேயர் கேரளாவிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டவை படத்திற்காக பிள்ளை நிலா அப்படிங்கிற பாடல், பாடியவர் எஸ் ஜானகி, இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
0: அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் வா வா இதயமே அப்படிங்கிற பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹேமச்சந்தர் அப்படிங்கிற நேயர் ஆமூர் பொன்னேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. நான் அடிமை இல்லை அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை விஜய் ஆனந்த்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நாம் அடுத்து கேட்க போகிற பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேலு அப்படிங்கிற நேர் பொன்னேரியிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சீர்வரிசை படத்திற்காக பஞ்சாங்கம் அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, கண்ணதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா அப்படிங்கிற பாடல் கேட்கலாம், ரசிக்கலாம்.

அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் இலங்கையின் இளம் குயில் அப்படின்ற படத்தை கேட்டிருக்காங்க. பைலட் பிரேம்நாத் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன், வாணிஜ்யராம் பாடியது. வாலியற்றிக்கு பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். துரை அப்படிங்கிற நேயர் வழங்கமேன்லேருந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க.

இனிமையான பாடல்கள் அரங்கேற கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் நிறைய போயிட்டே இருக்குது, நாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய பாடல்கள் கேட்டாச்சு. நேரம் 10:49 ஆயிட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல் வேலைக்காரன் படத்திற்காக வா வா வா கண்ணாவா அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இக்பால் ஜொஹரா அப்படிங்கிற நேரில் சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடல் கேட்கலாம். மனோ சித்ரா பாடியது இளையராஜாவின் இசையில் வரும் பாடல்.

55 நிமிடம் ஆயிடுச்சு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி தத்து பாடல்கள் கேட்டோம். நிறைவு செய்ய வரும் பாடலை வைதேகி காத்திருந்தால் அந்த படத்திற்காக கேட்கலாம். கவிதா சிவமுருகன் அப்படிங்கிற நேர் தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக, ராசாவே அப்படிங்கிற பாடல். இப்போ அந்த பாடலை கேட்கலாம். பி சுசீலாவின் குரலில் ஒலிக்கும் பாடல், வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடலோடு இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியை தரும் பாடல்கள் நிறைவு பெறுகிறது. 11 மணிக்கு கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள். தொகுத்து வழங்க காத்துட்ருக்காங்க ராமச்சந்திர சரோசன். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. நானும் கிளம்புறேன். நான் உங்கள் ஆர்ஜி செங்கமலம் ஷரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இதோ நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

துடிக்கும் இதயங்கள், இசையை ரசிக்கும் வேளை, மனசு மயங்கும். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ராம் சரோசன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் மனங்களெல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால், மனங்களெல்லாம் மல்லிகை பூவாக மாறிவிட்டால் மண்ணில் மகிழ்ச்சிக்கு குறையேது?

11:21 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது, பேச பேச இன்பம் அதிகரிக்கும் என்கிற போது தொண்டையையும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வது சரிதானே?

உடன்பிறப்பு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மரிக்கொழுந்தின் வாசம், மரிக்கொழுந்தின் வாசம் காற்றின் துகள்களில் கலக்கட்டும், மனசுதான் மயங்கித்தான் போகட்டும்.

11:42 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் எங்க தம்பி படத்திலிருந்து பாடலை இரசித்தோம்.

0: அகில்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அழுத்தங்களை அகற்றும் வலிமை இசைக்கு இருக்கு என்பது உண்மைதான். நிகழ்ச்சியின் நிறைவாக நீதானா அந்த குயில் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சித்ரா கங்கை அமரன் பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் கேட்கலாம். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள். உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம்

102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4.

தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

Thank you.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாயும் சோழ் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் மூதிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

பொங்கும் மங்களம். இன்றைய நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக குன்னக்குடி கிருஷ்ணர் இயற்றிய கமலாட்சி வர்ணம், காம்போதி ராகம், மிஸ்ரச்சம்பா தாளம்.

நாகஸ்வர இசையில் திருக்கழுக்குன்றம் ஏபி ரவிசங்கர் நாகஸ்வரம் பச்சூர் கே ராமமூர்த்தி தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீயே கதி என தொடங்கும் சிதம்பரம் ஸ்வர்ண வெங்கடேச தீட்சிதர் கிருதி வசந்த பைரவி ராகம் ஆதித்தாளம்

பொங்கும் மங்கலத்தில் அடுத்ததாக சமகான பிரியங்கரம் எனத் தொடங்கும் குரு சுராஜானந்தா சாகித்யம் கீரவாணி ராகம் மிஸ்ரசாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருக்கழுக்குன்றம் ஏ பி ரவிசங்கர் நாகஸ்வரம், பச்சூர் கே ராமமூர்த்தி தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய ஸ்ரீ மீனாட்சி சுப்பிரபாதம்

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீயா.